நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 7 2026 செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை மத்தியாலை 720 கிலோஹர்ஸில் எமது காலை ஒலிபரப்பின் இதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம் 45 நொடி.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இசையோடும் பொருளோடும் குறளமிதம் இப்போது.
1: அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின்
2: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
1: குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின்
2: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
0: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை இதில் தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12 பகுதி. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு பகுதியில் உலக கடல்சார் தினம் குறித்த சிட்டுரை. நகர்வலத்தில் அரசு பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் ஸ்பீக்கர் ஒலிக்க தடை. பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:30 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்க இசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்து சிதறல். முற்பகல் 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் எஸ் லலிதா அவர்களின் வீணை செய்ய இடம்பெறும், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் இன்றவை, 7:00

இதுக்கு திரைகானம் 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகம் மலர். என் கண்ணில் பாவையன்றோ நாடகம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. ரெயின்போலைவரிசையில் காலை 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30 முதல் பிற்பகல் 3:30 வரை மணிக்கூர் முறையும் மாலை 5:30, 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 3:02 ஹலோ டாக்டர். டெங்கு மற்றும் உண்ணிக்காய்ச்சல் குறித்து பொது மருத்துவர் என் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5:45 டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் 17 வயதுக்கு உட்பட்ட இளையோர் ஆடவருக்கான 65வது சுப்ரதோ 2026 கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் கிடாம்பி லட்சுமிகாந்த் அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 கேசிமலர், தன்யா தினேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். 4:10 தேனியின் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், மாலை 5:00 அரங்கசை நிகழ்ச்சியில் ஆர் நாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், ஹரித் வெங்கடாசலம் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. 6:10 விசிலேஷன், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம், ஓசோன் ப்ரொடக்ஷன், எ தின் லேயர் எ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டி வசுந்தரா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் பாட்டு, நிறைவாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் ரிவர்ஸ் ஏ அத்வைதா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதமம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு. இதில் உலக கடல் சார் தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கலரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: wins for India, while Arjun Erigyasi was held to a draw by veteran Michael Adams. Prime Minister Narendra Modi has congratulated Anantjeet Singh Naruka, Bhavtek Singh Gill and Mehraj Ahmed Khan on winning the bronze medal in the men's ski team event. Sharing a social media post, Mr. Modi noted that their focus and teamwork have been exemplary. He also extended best wishes to them for their future endeavours. And that is the end of this news bulletin.
1: நேரம் நேரம் நேரம் நேரம் காலை 6:10 இனி கேட்கலாம்
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ, அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் மலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழைக் கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்கப் போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறு

0: தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: நேரம் இப்போது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வசுந்தரா ராஜகோபால் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 7 நாள் வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி காண்போம். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துகளும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது. தாக்கத்தின் அறிகுறியாக இலைகள் நீலவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஃபைப்ரினில் 80% WG, 20-25 கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர் பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீய்ந்த மாதிரி காட்சியளிக்கும். மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைசத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். ஏக்கருக்கு பைமெட்ரோசின் 120 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40-75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: கால்நடைகளுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் சமச்சீர் உணவை வழங்கி தீவனம் வீணாவதை குறைச்சிங்கனாவே ஆண்டு முழுவதும் அந்த தீவன பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்.
1: பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
3: எல்நினோவுக்கு என்ன ஒரு இதுனா ஹைட்ரோபோனிக்ஸ் தான், வேற வழியே கிடையாது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்.
1: எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25-30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து

0: கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இருபரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முனைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காசோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காசோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதமும் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச இயற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலை நிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய

0: ஆணையம் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 5,74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை 11:00 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: சர்வதேச ஒத்துழைப்புடன் அறிவியல் சந்திக்கும் போது வனவிலங்கு மக்கள் தொகை மீட்சி பெற ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போதெல்லாம் பசுமை சூழல் கொண்டிருப்பது என்பது எளிது என்ற நிலை மாறிவிட்டது. பின்னர் துருவ கரடிகள் முதல் தேனீக்கள் வரை உலகம் முழுவதும் வனவிலங்குகளை அச்சுறுத்தும் அழிவு அலை உள்ளது என சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். மேலும் அதன் பல்லுயிர் பெருக்கத்தின் சேதத்தை பொறுத்தவரை பிரிட்டன் மிகவும் வருந்த வேண்டிய இடத்தில் உள்ளதாக அந்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து எடுத்துரைத்து வருகின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் கேம்பிரிட்ஜில் நடந்த ரீவைண்டிங் ஃபியூச்சர்ஸ் என்ற மாநாட்டில் இது குறித்து அதிகளவில் விவாதிக்கப்பட்டது. சிட்டிசன் ஜூ எனப்படும் இளம் பாதுகாவலர்கள் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இம்மாநாட்டில் அழிவின் அலை நிறுத்தப்பட்டு திரும்பிய வெற்றி கதைகள் பகிரப்பட்டன. உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட மொசாம்பிக் நாட்டில் கண்ணிவெடிகள் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற செயல்களினால் அதன் யானைகள், நீர் யானைகள் மற்றும் வரிக்குதிரைகள் மீது பேரழிவை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது தேசிய எல்லைகளை தாண்டிய ஒரு நீடித்த பாதுகாப்பு திட்டம் போருக்கு முன்னதாக இருந்த வனவிலங்குகளின் எண்ணிக்கையை விட அதிகளவிலான வனவிலங்குகளை இன்று பெற்றுள்ளது. பெண்கல்வி உள்ளிட்ட திட்டங்கள் பிற நலவாழ்வு திட்டங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டு சமூகங்களை ஒன்றிணைத்துள்ளது. தென் அமெரிக்காவில் பண்ணையாளர்களிடமிருந்து பரந்த நிலங்களை வாங்கி அவற்றை மற்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுடன் இணைத்து 19 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இயற்கை பரப்பளவை உருவாக்குகிறது. இது உள்ளூர் மக்கள் பொருளாதார நன்மைகளை பெற அணுகலை அனுமதிக்கின்றது.

0: எல்லாரும் என்பது உலகின் ஒவ்வொரு உயிரினத்தையும் உள்ளடக்கியதாக உள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், அவை அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு.
1: இடம்பெற்றது சூழல் அறி

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழக கடற்கரை பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.1 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.1 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 65%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.4 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 57%. சென்னைக்கும் அந் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் இப்போது 7 மணி. இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலம்.

தேவை என்பது பலவீனமானவரையும் பலசாலியாக்கும் என்கிறார் கன்ஃபியூஷியஸ். தேவை என்பது பலவீனமானவரையும் பலசாலியாக்கும். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. தேவைகள் என்றும் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி இருந்தால் எதுவும் சாத்தியமாகும். இறை தரிசனம் கூட

0: ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடியிருந்த அந்த பாடலின் படம் மூக்குத்தி அம்மன்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: புத்தம்பது காலையில் எடுத்து வருவது சீதாராமம். இந்த படத்திற்காக ஹரிச்சரண் சிந்தூரி பாடியிருக்கும் பாடல்.

0: முதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
1: கோசல நாடுன்னு ஒரு நாடு. இந்த நாட்டை கம்பருடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே ஆறுகள் ஓடிக்கிட்டுருக்கு. அங்கங்கே மக்கள் அருமையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய மனம் எப்படி இருக்குன்னா நேர்கோட்டில், நேர்மையான முறையில் இருக்குது. நேர்கோடு என்பது என்ன? ஒரு புள்ளியையும் இன்னொரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோட்டை நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அந்த நேர்மை இருக்கும்? சொல்லும் செயலும் மாறாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த நேர்மை இருக்கும். பொது வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்பவர்களுக்கு அந்த நேர்மை இருக்கும். அப்படியான ஒரு நாடு தான் கோசல நாடு அப்படின்னு கம்பர் நமக்கு காட்டுறார். அந்த நாட்டில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டால், அரசன் கோசல நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்காமல் ஒரு சேவகனை போல இருந்திருக்காரு அப்படின்னு கம்பர் நமக்கு சொல்லிக்கிட்டே வரார். அந்த இடத்துல பொது உடைமை சித்தாந்தம் நிலை பெற்றிருப்பது போல அங்கே எந்த விதமான வறுமையும் இல்லை அப்படின்னு கம்பர் நமக்கு பதிவு செய்கிறார். அப்படியா, வறுமையே இல்லையா? ஆமாம், வறுமையும் இல்லை, பகையும் கிடையாது. எப்படி இப்படியான ஒரு நாட்டை நாம் பார்க்க முடியும்னு கேட்டால், இது கம்பனுடைய சிந்தனையிலிருந்து உதித்த அற்புதமான சிந்தனை. கம்பருக்கு இப்படி ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பது கனவு. அந்த கனவு நாட்டை கோசல நாடாக கம்பர் நமக்கு பிரகடனப்படுத்தி காட்டார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த கோசல நாட்டில் எங்கேயுமே வறுமை கிடையாது, எங்கேயுமே பகை கிடையாது, எங்கேயுமே அறியாமை கிடையாது, எங்கேயுமே பொய் பேசுறது கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது. எது? அதுதான் உழைப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லாரும் சமத்துவத்தோடு வாழணும் அப்படின்னா சமமான ஒரு உழைப்பு என்பது தேவை. அதைத்தான் கம்பர் சொல்கிறாரு. வீடுகளில் பெண்கள் தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தயிர் கடையும் பொழுது அவங்களுடைய அந்த நுட்பமான இடை இடுப்பு வேலை செய்ய முடியாமல், அந்த பாரம் தாங்க முடியாமல் கொஞ்சமாக வருத்தப்படுதான். இதை கம்பர் வந்து பதிவு செய்கிறார். அந்த நாட்டில் எந்த விதமான வறுமையும் இல்லை, ஆனால் உழைப்புக்கு மட்டும் குறைவே இல்லை அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். தோயும் வெண்தயிர் மத்தொலி துள்ளவும் தூய வெள்வளை வாய்விட்டரற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். அந்த முல்லை நிலம் மாதிரியான ஒரு அழகிய நிலையை நமக்கு காட்டுறார். முல்லை நிலத்தில் பாலும் தயிரும் அப்படியே ஓடும், ஒரு ஆறு போல பிரவாகமாக ஓடும். அவ்வளோ செழிப்பான ஒரு பகுதி. அந்த இடத்துல நல்ல கட்டியாக இருக்கக்கூடிய தயிரை மத்து போட்டு கடையிறாங்களாம். அப்படி கடையும் பொழுது அந்த மத்தினுடைய ஓசை இருக்குது பாருங்களேன், துள்ளிக்கிட்டு வருதான். அந்த துள்ளிக்கிட்டு வர்றத இன்னொரு ஒரு ஓசை தடுத்து நிறுத்துதான். அந்த ஓசை எந்த ஓசை? அது வளையலினுடைய ஓசை. இப்படி அங்கே ஒரு அழகான சச்சக்கு புச்சக்கு சச்சக்கு புச்சக்குன்னு ஒரு சத்தம் வரக்கூடிய அந்த இடத்துல கைகள்லாம் சோர்ந்து போகிற மாதிரி வருந்தும்படியாக அவங்க தயிர் கடையிறாங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் உழைப்பை மட்டும் கைவிடக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக கம்பர் இந்த பாடலை நமக்காக வடித்து கொடுத்திருக்கிறார்.
0: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 10 மணிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை

0: தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
1: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது. நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 முதல் 14 வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும், அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும், இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும், விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7 சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: வைட் டிஸ்சார்ஜ் டெஃபினட்டா குட். ஏன்னா வைட் டிஸ்சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா

0: ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: வைட் டிஸ்சார்ஜ் டெஃபினட்டா குட். ஏன்னா வைட் டிஸ்சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். எப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ், நீங்கள் எப்போ வயசுக்கு வர்றீங்களோ அதுலேருந்து உங்களுடைய மாதவிடாய் நிற்கும் வரை வைட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன் வைட் டிஸ்சார்ஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஹார்மோன்ஸ், அந்த இடத்தோட ரத்த ஓட்டம். ஸோ அங்கே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் அங்கே எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது கொஞ்சம் வெள்ளை கசிதல் இருக்கும். அந்த இடத்துல ஆக்சுவலாக நமக்கு பாதுகாக்கிற நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், அதை லாக்டோபாசிலஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது செஞ்சிட்ருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சுத்தமாக வெள்ளைப்படுதல் இல்லைன்னா அந்த இடம் அரிக்கணும் போல் இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையாக ஆகிடும். ஸோ வெள்ளைப்படுதல் நார்மல். எப்போ வரைக்கும் ஒரு அளவோடு இருக்குது, துர்நாற்றம் இல்லாமல் இருக்குது, அரிப்பு இல்லாமல் இருக்குது, யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பீரியட்ஸ் வந்த 14வது 15வது நாள் கருமுட்டை ரிலீஸ் ஆகும்போது ஓவிலேஷன் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம், அந்த சமயம் கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கும். பேடுன்னே சொல்ல மாட்டோம், அது குட் தான். எப்போ பேடுன்னா எக்கச்சக்கமாக வெள்ளப்படுது, துர்நாற்றம் இருக்குது, நமைச்சல் இருக்குது, யூரின் போனால் எரிச்சல் இருக்குது, அடிவயிறே ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மகப்பேறு மருத்துவரை பார்த்து அந்த இடத்த பரிசோதிக்கணும். சி, நீர்க்கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது ஒரு கண்டிஷன், அது மெயினாக ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். பெல்விக் சிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட அந்த பெல்விஸ் அப்படின்ற ஒரு எலும்பு கூட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்பு தான் கர்ப்பப்பை, டியூப் மற்றும் செனைமுட்டைப்பை. செனைமுட்டை பைக்குள்ளே எழும்புற எந்த ஒரு கட்டியுமே சிஸ்டன்னு ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அந்த சிஸ்ட் நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நீர் தான் கோர்த்துட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை, சில சமயம் ரத்தம் கூட கோர்த்துட்ருக்கலாம். ரத்தம் கோர்த்த ஒரு சிஸ்டை நாங்கள் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 3 சென்டிமீட்டரா 5 சென்டிமீட்டரா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. ரெண்டாவது, அது என்ன கஷ்டம் கொடுக்குது, வலி கொடுக்குதா, அல்லது அந்த கட்டினால யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம்ல அடப்பு இருக்கா. ஸோ அந்த சிஸ்டை பற்றி ஸ்கேனில் பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த மாதத்தில் எந்த அளவில் என்ன பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக அது ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே நமக்கு சிஸ்ட் வருது, சே ஒரு 35 வயசுக்கு மேலே சிஸ்ட் வருது, பெல்விக் சிஸ்ட், அது மிகப்பெரிய அளவில் இருக்குது, அதோட தன்மை ஸ்கேனில் பார்த்தாலே அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா கட்டாயமாக அதை ரத்தம் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சந்தேகிக்கிற சமயத்தில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம். அதை வச்சு இந்த கட்டியை நாம் கண்காணிப்பு செய்யலாமா, அல்லது மாத்திரை கொடுத்து கரைக்கலாமா, அல்லது ஒரு அறுவை சிகிச்சை அத்தியாவசியமான்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை ஃபாலோ அப் பண்ணுவோம். நார்மல் ப்ளீடிங் எதுன்னு ஒரு ஒரு பெண்ணும் தான் உடம்பை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்னார்மலாக என்ன போகுதுன்றத அந்த பெண்ணே கண்டுபிடிச்சிருவாங்க. சில பெண்களுக்கு ஒரு நாளுக்கு 2-3 பேடு தான் நனையும், சில பெண்களுக்கு ஒரு 3-4 பேடே நனையும், சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரிரு பேட் தான் நனையும். ஸோ அந்த பெண்ணுக்கு அதுதான் நார்மல் ப்ளீடிங். அதே மாதிரி எத்தனை நாட்கள், அது 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ, அது நார்மல் ப்ளீடிங். திடீர்னு 2-3 பேட் 2-3 நாள் நனையிற ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கே 5-6 பேட் கட்டி கட்டியா ரத்த இழப்பு இருக்குன்னா அது ஒரு மாற்றம், மாறலாம். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரெஸ்ல அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னா நாங்க வந்து இந்த டைம் தான் அப்படி ஆயிருக்குன்னு எடுப்போம். பட் மாதா மாதம் அந்த மாதிரி ஆயிட்டே போகுதுன்னா இது எங்கேயோ நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இட் இஸ் ஆல்வேஸ் ரெண்டு தான் ப்ராப்ளமா வரும், ஒன்னும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அல்லது கர்ப்பப்பை சார்ந்த மாற்றங்கள். அது ஒரு கட்டியாக இருக்கலாம், அதை வந்து மயோமா ஃபைப்ராய்ட் கட்டின்னு அது ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது என்ன கண்டிஷன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா சில சமயம் நம்ம இன்ஃபெக்ஷனை பற்றி பேசணும். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு இருக்குது, அப்படின்னா அங்கே ரத்த ஓட்டமே மாறி இன்ஃபெக்ஷன்னால ரத்தப்போக்கு அதுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இது எல்லாமே நார்மலாக இருக்குன்னா சில பேருக்கு ரத்தம் உறையக்கூடிய நோய்கள் இருக்குது, பிளட் கிளாட் டிசீசஸ் இருக்குது, அவங்க பாடிக்கு வந்து ரத்த இழப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரேர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரத்த வியாதிகள் ஹெமட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அதுக்குன்னு படித்த சிறப்பு நிபுணர்கிட்ட காமிச்சு. பட் இந்த பிளட் கிளாட் டிசீஸ், பிளட் டிசீஸ் எல்லாமே ரொம்ப சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க யூஸ்வலாக 12-13 வயசில் வயசுக்கு வருவாங்களே, வயசுக்கு வந்த காலகட்டத்திலருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ அளவுக்கும் அதிகமாக பிளட் இழப்பு ஏற்படும். அது வந்து நீங்கள் லேட்டாக 40 வயசில் கவனிக்கக்கூடியதில்லை. அதுக்கு தான் சொன்னால் அந்தந்த பெண்ணுக்கு தான் எவ்வளோ ரத்தம் இழப்பாங்கன்ற புரிதல் மிக அருமையாக இருக்கும். ஸோ ஒரு மாதம் பொறுத்து பார்க்கலாம், 2வது மாதமும் அந்த மாதிரி தான் ஆகுதுன்னா மருத்துவ கண்காணிப்பு மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம்.
0: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு

0: மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டும் முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அது தான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அது தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு விரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பெரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சுதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க? ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டுது கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இந்த ஒரு தகவல் ரசித்தோம். உள்ளத்தோடு பேசினால் உண்மை புரியும், சண்டை குறையும்.

0: சத்தம் போடாதே. இந்த படத்திற்காக ஒலித்த அந்த குரல் நேஹா பசின்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள் அல்லது வங்கியில் பதிவு செய்ய

0: உங்களிடம் மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இணையுறா வருவது உங்கள் கவனத்திற்கு உலக கடல்சார் தினம் குறித்த சிற்றுரை.
4: என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? உலகின் ஒவ்வொரு குடிமகனும் கேட்கும் கேள்வி இது. நாட்டின் வளம் மண்ணின் வளம் மட்டுமல்ல, அந்த மண்ணை நனைக்கும் கடலின் வளமும் தான். இந்த வளத்தின் ஒரு பரிமாணம் கடல் வணிகம். இதனை உணர்த்த உலகம் இன்றைய தினத்தை கடல் வணிக மேம்பாட்டிற்காய் அர்ப்பணித்து உலக கடல்சார் தினமாய் அனுசரிக்கின்றது. இதனை பற்றி கூறுகின்றார் அறிவியல் விழிப்புணர்வுக்காய் தேசிய விருது பெற்ற NS சிதம்பரம் அவர்கள்.
5: இன்றைய தினம் அனைத்துலக கடல்சார் நாளாக அனைத்து நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அது என்ன கடல்சார் நாள்? கடல், கடல் வழி பயணம், அப்பயணத்தை மேற்கொள்ள உதவும் சிறிய பெரிய கப்பல்கள், எந்திர படகுகள், சரக்குகளை மட்டும் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் போன்ற கடல் வழி கலங்கள் போன்றவற்றை இயக்குவதற்கும் பிற பணிகளை மேற்கொள்வதற்கும் பல்வேறு பிரிவுகளில் செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாட்டிலும் அத்தகைய கலங்கள் தங்குவதற்கும் சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்கும் துறைமுகங்கள் பயன்படுகின்றன. மனிதர்கள் நாடு விட்டு நாடு செல்வதற்கும் இவை பயண நிலையங்களாக செயல்படுகின்றன. கடல்வழி பிரிவு, கடல்வழி பயணம், துறைமுகங்கள், அவற்றில் பணியாற்றும் மனிதர்கள் ஆகியோர் இவற்றில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். இதனிடையே கடல்சார் திடநிலை, கடல் வழியாக வணிகத்தை பெருக்குதல், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு பெருக்கம், துறைமுகங்களை மேம்படுத்துதல், கடல்வழி சொத்தை உருவாக்குபவர்கள், கடல் சார்ந்த கடற்பரப்பு பொருளாதாரம், இவை அனைத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் ஒன்று கூடி கலந்துரையாடி படிப்படியாக மேம்படுத்தி வருகின்றனர். கடல்வழி பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி வருகின்றனர். கடல் வழிகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு சிறந்த வழி அனைத்துலக விதிமுறைகளை கடல் வழிகளை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும். கடல்வழி பாதுகாப்பை பயனுறுதியுடன் மேம்படுத்துவதற்காக அனைத்துலக குழுமம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பல நாடுகளும் வலியுறுத்தின. ஆனால் ஐக்கிய நாடுகள் அவை உருவாகும் வரை அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. 1948 ஆண்டில் அனைத்துலக மாநாடு ஒன்று ஜெனீவாவில் கூட்டப்பட்டது. அப்பொழுது அனைத்து அரசுகளின் கடல்சார் ஆலோசனை கழகம், அதாவது IMCO, இன்டர் கவர்மெண்டல் மேரிடைம் கன்சல்டேட்டிவ் ஆர்கனைசேஷன் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. அது பின்னாளில் 1982 அனைத்து அரசுகளின் கடல்சார் கழகம், அதாவது IMO, இன்டர் கவர்மெண்ட் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்று பெயர் மாற்றப்பட்டது. 2005 கடல்சார் பாதுகாப்புக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்டன. பிறகு அதற்கான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கேற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டன. இப்படி தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு கடல்சார் வாழ்வு, பயணம் மற்றும் அனைத்து பணிகளும் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருவதனால் அவற்றை நினைவுகூரும் வகையில் தேவைக்கேற்ற மாற்றங்களை செயல்படுத்தவும் இந்த நாள் வழிவகுத்து வருகிறது.
4: உலக கடல்சார் தினம் உரை கேட்டீர்கள். பங்கேற்றவர் அறிவியல் விழிப்புணர்வுக்காய் தேசிய விருது பெற்ற NS சிதம்பரம் அவர்கள்.
3: உலா வந்தது உங்கள் கவனத்திற்கு. நகர்வலம்.
6: பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் தொலைபேசி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு தடை.
7: சென்னையில் பொது போக்குவரத்தில் ஏர்போன்கள் இல்லாமல் சத்தமாக இசை அல்லது காணொலிகளை ஒலிக்க விடுவது பெரும் தொந்தரவாக உள்ளது. எனினும் இச்செயலுக்கு எதிராக அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளனர். பேருந்து அல்லது மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் போது

0: சக பயணி ஒருவர் தனது அலைபேசி ஸ்பீக்கர் மூலம் பாடல்கள், ரீல்ஸ் அல்லது காணொளிகளை ஒலிக்க விடுவது மற்ற பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிக ஒலி அளவு முக்கியமான தொலைபேசி அழைப்புகளை தடுப்பதோடு முதியவர்கள் மற்றும் தினமும் அலுவலகம் செல்பவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சூழலையும் உருவாக்குகிறது. மக்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? பேருந்து, ரயில் அல்லது மெட்ரோ ரயில் போன்ற ஒரு குறுகிய இடத்தில் மற்றவர்கள் உறக்க ஒலிக்கும் இசை, காணொளிகள் அல்லது தொலைபேசி உரையாடல்களை கேட்பதை தவிர பயணிகளுக்கு வேறு வழியில்லை. ஆனால் அது நிச்சயமாக அவர்களின் தனிப்பட்ட இடத்தை ஆக்கிரமிக்கிறது. பல பயணிகள் தங்கள் பயண நேரத்தை ஓய்வெடுக்க, படிக்க, தூங்க அல்லது ஒரு சோர்வான நாளுக்கு பிறகு வெறுமனே இளைப்பாறுவதற்கு பயன்படுத்துகின்றனர். தேவையற்ற இறைச்சல் பயணத்தை மன அழுத்தமாகவும் விரும்பத்தகாததாகவும் மாற்றக்கூடும். அது மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் என்பதை அறியாமலே மற்றவர்கள் செய்வதால் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று கருதுவதாலோ அல்லது தங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி அலட்சியமாக இருப்பதாலோ மக்கள் ஒலிகளை உறக்க ஒலிக்கச் செய்கிறார்கள். இத்தகைய இறைச்சலை கட்டுப்படுத்தும் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. விதிமீறலில் ஈடுபடுபவர்களுக்கு ₹500 முதல் 1000 வரை அபராதம் விதிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உள்ள 20,000 அரசு பேருந்துகளிலும் பயணிகளுக்கான நடத்தை விதிகளை சரியாக அமல்படுத்துமாறு MTC, SETC மற்றும் அனைத்து மாநில போக்குவரத்து கழகங்களுக்கும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தி உள்ளது. ஒவ்வொரு பேருந்தின் உள்ளேயும் இதுகுறித்த அறிவிப்புகள் ஒட்டப்படும். ஸ்பீக்கர் பயன்முறையை தவிர்த்து வயர் அல்லது ப்ளூடூத் மூலமாக இயங்கும் இயர்ஃபோன்களை பயன்படுத்துமாறு பயணிகளுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் அறிவுறுத்தும். மேலும் சக பயணிகளை மதிக்குமாறும், அமைதியான பயணம் பாதுகாப்பானது என்பதை உணர்த்துமாறும் அதில் செய்திகள் இடம்பெறும். மக்கள் ரீல்ஸ் பார்ப்பது அல்லது நீண்ட நேரம் ஸ்பீக்கர் பயன்முறையில் அலைபேசியில் பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது மற்றவர்களுக்கு அதை கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கூட்ட நெரிசல் மிகுந்த அல்லது நீண்ட நேர பயணங்களின் போது இது பெரும் தொல்லையாக அமைகிறது. எனவே அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று அரசு பேருந்தில் தொடர்ந்து பயணிக்கும் திருமதி கவிதா கூறினார். மெட்ரோ ரயில்கள் மற்றும் நிலைய வளாகங்களுக்கு இசை அல்லது காணொலிகளை ஒலிக்க விடும்போது இயர்ஃபோன்கள் பயன்படுத்துமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இவ்விதியை மீறும் பயணிகளுக்கு 2500 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது. பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதுடன் மெட்ரோ ரயில்களுக்கு ஏற்படும் ஒலி மாசு மற்றும் இடையூறுகளை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். ரயில்கள் அல்லது மெட்ரோ நிலையங்களுக்குள் உரத்த குரலில் அலைபேசியில் பேசுவது, அழைப்புகளின் போது ஸ்பீக்கரை பயன்படுத்துவது மற்றும் ஹெட்ஃபோன் இல்லாமல் இசை அல்லது காணொலிகளை ஒலிக்க விடுவது போன்ற செயல்களில் பயணிகள் ஈடுபட்டால் ₹2500 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று CMRL தெரிவித்திருக்கிறது. இது முன்பு விதிக்கப்பட்ட ₹500 அபராதத் தொகையை விட 5 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. விதிமீறலில் ஈடுபடும் பயணிகளை மெட்ரோ வளாகத்திலிருந்து வெளியேற்றவும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது.
1: பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் தொலைபேசி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு தடை. எழுதியவர் பி விஜயலட்சுமி, வாசித்தவர் விஜய்.
2: புத்தம்புது காலையில் எடுத்து வருவது நயனா நையார் பாடியிருக்கும் பாடல் பாகுபலி 2 இந்த படத்திலிருந்து.

0: உறக்கம் வேண்டும், அதற்கு உழைப்பு வேண்டும், தெளிந்த மனமும் வேண்டும். வேறென்ன வேண்டும்? மேலும் தகவல்களோடு மடல் மாணிக்கம் இப்போது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ராகுல் கண்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எல்லாரும் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்குறாங்க. இதுக்கு மேலேயும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எல்லாருக்கும் பொதுவானது இது. ஆனால் நாம் உழைக்கும் நேரம் இதில் எவ்வளவுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. காலையில் 5 மணிக்கு முழித்தால் நல்லது, பின் தூங்கி முன் எழணும்பாங்க. வீட்டில் பெண்மணிகள் தான் இப்படி பின் தூங்கி முன் எழும் பழக்கத்தை வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இதை கடைபிடிச்சா அவர்களுக்கு அவர்களது குடும்பத்துக்கு நல்லது. காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தால் காலை வேளை எந்த தொந்தரவும் இருக்காது. யாரும் காலை நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க, நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. காலை நேரத்தில் தூங்குவாங்கன்னு

0: நமக்கு யாரும் தொலைபேசியில் அழைக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூடுதலாக கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம், 60 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு, 728 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு கூடுதலாக கிடைக்குது. நிறைய நல்ல வேலைகளை அமைதியாக திறம்பட செய்து முடிக்கலாம்.
1: ராகுல் கண்ணனையா,
0: நாட்டில் ஏன் உலகத்தில் பலரும் வெற்றிகரமாக செயல்படும் பலரும் காலையில் வேலையாக எழுந்தவங்க தாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். காலையில் வேலையாக எழுந்திருப்பவர்கள் ஒரு முன்னோடியாக இருப்பாங்க, திட்டமிட்டு செயல்படுபவராக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பார்கள். கால நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யவும் நமக்கு நேரம் கிடைச்சிடுது. மனதளவில் மூப்புடையவர்களாக இருப்பாங்க காலையில் எழுந்திருக்கிறவங்க. காலை நேர காத்து சுவாசிப்பதற்கு நல்லாயிருக்கும், அந்த சூழல் நல்லபடியாக இருக்கும். அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஞாலங்கருதினும் கைகூடும் காலங்கருதி இடத்தார் செயின், வள்ளுவர் வாக்கு. ஏற்ற காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்து செயலை செய்தால் இவ்வுலகத்தையே விரும்பினாலும் பெற்றுவிடலாம்னு காலம் நேரத்தின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வலியுறுத்தியிருக்கிறார். எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ முழுமையாக செய்து முடிச்சிடணும். ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு ஒரு பொன்மொழி ஆங்கிலத்தில் உண்டு. கொடுக்க வேண்டிய தீர்ப்பு நீதி கூட அந்த காலத்திலேயே கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக காலந்தாழ்த்தி கொடுத்தா அது சரியான தீர்ப்பல்ல, நீதி அல்லன்னு சொல்கிறாங்க. நமது முன்னோர் கிராமங்களில் வெத்தலை கொடி ஊன்னாங்க, அது படர அகத்தி செடியை நட்டு மரமாக்கினாங்க. அகத்தி கீரையை தின்ன ஆடு வளர்த்தாங்க. ஆடு போட்ட ஆட்டாம்புழுக்கையை அள்ளி கொண்டு போய் நிலத்தில் கொட்டி காடு வளர்த்தாங்க. காட்டுக்குள்ளே புழு புரட்டுறதுக்காக கோழியை விட்டாங்க. கோழி எச்சம் மீனுக்கு உணவு, மீன் மனிதனுக்கு உணவாச்சு. ஆடு கோழி வளர்த்தது எல்லாத்தையும் விற்காமல் சிலதை குலதெய்வம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்க. நேர்ந்து விட்ட ஆடு கோழிகளை வெட்ட திருவிழா நடத்துனாங்க. திருவிழான்னு சொல்லி உறவை அழைத்தாங்க. அந்த காலத்தில் உறவுகளோடு உட்காந்து அவனுக்கு அவள், அவளுக்கு அவன் பேசி முடித்தாங்க.
1: ராகுல் கண்ணன் ஐயா,
0: பேசி முடித்ததுக்கு ஆதாரமாக தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை பார்க்க வச்சாங்க. இப்படி வஞ்சகம் சூதில்லாமல் சுழன்றது அந்த காலத்து வாழ்க்கை முறை. இப்போது அப்படியா இருக்கு? நஞ்சும் சூதுமா இருக்கு இன்றைய நகர்ப்புற வாழ்க்கை முறை. இந்த நிலை மாற இயற்கையை காக்கணும், பழைய காலத்து வாழ்க்கையை வாழணும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆடம்பரம் மழிவை தரும், ஆரோக்கியம் நல் வாழ்க்கையை தரும். கார் இருந்தால் ஆடம்பரமாக வாழலாம், காலால் மிதிக்கிற மிதிவண்டி இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். பழசை மறக்கக்கூடாது. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு. எதிர்பார்ப்புகள் கூடாது, எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சம். நமது முன்னோர் மூத்தோர் நிறைய நல்ல செய்திகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதையும் காலத்தில் செய்து முடிக்க சொன்னாங்க. அவற்றை நம் சந்ததியினருக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

0: இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின்,
0: எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம்,
1: கே ஆர் சிவராம கிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.
0: இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: இன்று காலை 9 மணிக்கு.

ஆகாஷவாணி நேரம் 8 மணி. தொடர்ந்து கேட்போம் திரு இசை பாடல்களை புத்தம் புது காலையில். முதலில் இருவர் பட பாடல். உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து நேர்முகம் இடம்பெறும். பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனீட்டா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மின்சார கனவு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரைக்காணத்தில் கேட்டு ரசிக்கலாம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 9:30 நாடக மலரில் அவினாசி முருகேசன் அவர்கள் எழுதிய என் கண்ணில் பாவையன்றோ நாடகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அன்று
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sarabjit Kaur. The headlines. Prime Minister Narendra Modi to interact with participants of Seva Yatra from Varanagar to Varanasi under Seva Sankalp Abhiyan this morning. Delhi government approves Durga scheme aimed at providing safe, clean and dignified employment opportunities to women in national capital. Bharat

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: அதாவது நாளைக்குள்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருவது வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருக்கும் பாடல் அறம். இந்த படத்திலிருந்து

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல் பத்மலதா ஹரிச்சரண் ஆகியோர் பாடியிருப்பது அமர காவியம். இந்த படத்திலிருந்து

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: திரைக்காணத்தில் நிறைவாக வருகிறது ராட்சசன் படத்திலிருந்து சத்யபிரகாஷ், சைத்ரா, ஹெச்ஜி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்.

நிறைவு பெற்றது திரைகானம். நினைவூட்டுகிறோம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. அதனைத் தொடர்ந்து ஒலிக்கும் முத்துச்சிதறலில் மீண்டும் திரைப்பட பாடல்கள் ரசிக்கலாம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் ரே ரே மானச நாட்டை ராகத்தில் அமைந்த செங்கல்வராய சாஸ்திரி கீர்த்தனை, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:28:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் இனி ஏகாம்பரேச நாயகி சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா,

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:40, 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல், படம் கடவுள் அமைத்த மேடை.

0: நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை கேட்கும் முன்
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்கள்

0: எங்களுக்கு facebook.com/aarchennai, instagram.com/aarchennai மற்றும் twitter.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் பி. சுஷீலா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்தியா பாடியிருக்கும் பாடல்.

பிரம்மா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். இனி கேட்கலாம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடிய பாடலை.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் ஒலித்தது சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல். தொடரும் பாடல் மனு எஸ் ஜானகி குரல்களில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

0: ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து மனு சுனந்தா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம்.
0: நேர்களே, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து SN சுரேந்தர் சித்ரா பாடிய பாடல்.

கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் குணா திரைப்படத்திற்காக.

கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். தொடரும் பாடல் புது மனிதன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

புதுநெல் புதுநாத்து திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து மரகதமணி சித்ரா குழுவினர் பாடிய பாடல்.

0: நேரம் 12 மணி.
1: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களே. பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் லலிதா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். AS ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வம்.

0: வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:05-9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர். என் கண்ணில் பாவையன்றோ நாடகம் இடம்பெறும். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today said service should be the main purpose of life and must be inherent in every individual. He said in politics too, service should remain the guiding principle even when one reaches the highest position. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris travelling on the Yatra from Vadnagar to Varanasi. The Prime Minister said Seva Paramo Dharma, service is the highest duty, should remain the guiding principle.
2: 2047 तक विकसित भारत के निर्माण में हमें युवा शक्ति की बहुत बड़ी भूमिका को एकदम से मजबूती के साथ आगे बढ़ाना है. आज की युवा पीढ़ी विकसित भारत की निर्माता भी है और यही पीढ़ी एक बड़ी लाभार्थी भी होगी. और इस दायित्व को निभाने के लिए भारत को जमीन पर जानना, समझना, देश की हर बारीकियों को अनुभव करना बहुत जरूरी है. और इसमें सेवा संकल्प यात्रा निश्चित रूप से आपके जीवन में अहम भूमिका निभाने वाली.
1: During the interaction, Seva Yatris shared their experiences with the Prime Minister. They said they planted saplings and conducted cleanliness drives as part of the campaign. They added that during the Yatra, they interacted with people and received their positive feedback on the benefits of various government schemes. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the monthly radio program Mann Ki Baat on Akashvani at 11 a.m. on Sunday. It will be the 138th episode, which will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. External Affairs Minister Dr. S. Jayashankar chaired a meeting of the foreign ministers of the Forum for India-Pacific Islands Cooperation, FIPIC, on the sidelines of the 81st United Nations General Assembly in New York yesterday. The meeting reaffirmed the commitment to further strengthen the FIPIC partnership and cooperation in regional and multilateral fora. It was the second foreign ministers' meeting held under the FIPIC framework. Meanwhile, the foreign ministers of the G4 countries, India, Brazil, Germany and Japan, have called for early reform of the United Nations Security Council, UNSC. In a joint ministerial statement, they emphasized that expansion of the council in both permanent and non-permanent categories is central to the reform. At least 9 passengers were burnt to death after a sleeper bus caught fire on the Yamuna Expressway in Greater Noida late last night. Several other passengers managed to escape by jumping out through the windows. According to police, the incident took place around midnight near Dayanathpur village under the Jewar police station area.

மாதவ மாமவ என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் நீலாம்பரி ராகம் ஆதி தாளம் நிறைவாக

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் லலிதா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தின் வத்நகரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி வரை மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் பேரணியாக செல்பவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். பிஜேபி அரசின் முக்கிய கொள்கையாக சேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் பிறருக்கு சேவை புரிவதோடு சமுதாயத்திற்காக சேவையாற்றுபவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் நல்லாசியே தமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடல்சார் துறை தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் இளையோர் முன்னணியில் இருப்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றும் G4 அமைப்பு நாடுகள் கூறியுள்ளன. சர்வதேச அளவில் அமைதியை பராமரிப்பதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஐநா பாதுகாப்பு குழு மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிக்கானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும்

0: அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
2: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில் அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா, சிண்ட்ரலா தாஸ் இணையும், யசஸ்வினி கோர்படே, தியா சிண்டாலே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா, மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸ்

0: ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032 ஆண்டு புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 27 வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. டிகேஎஸ் கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: நேரம் 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒரு சேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9ஆம் வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000-க்கும் அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 9 லட்சம் மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 1,00,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுய மதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் இ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடியாகும். ஒவ்வொரு

0: பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: என்னுயிர் தோழி. நிகழ்ச்சியில் இன்று ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்பவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிதா ஷர்மிளா அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைபவர் சீனியர் டயட்டீஷியன் திருமதி ஜெனிதா ஷர்மிளா அவர்கள். அவர்களை இப்போது சந்திப்போம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் பாரம்பரியத்தில் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் காலம் மாறிவிட்டது, லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது. இட்டாலியன் பர்கர், நூடுல்ஸ், ஹாட்டாக், ஷவர்மா, பீஸா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மக்கள். அதுல அவங்களுடைய உடலுக்குள்ள பெரிய அளவில் கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் பண்ணி பாடியோட மெட்டாபாலிசமும் மாறி போகுது, அவங்களுடைய ஹெல்த்தும் குறைஞ்சு போகுது. இதை தவிர்க்க நம்ம என்னென்ன செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல பிரெக்னன்சி விமன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு கர்ப்பிணி தாய் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், சத்தான உணவுகள்?
2: பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் வந்து தாயோட வயிற்றுல இருந்து உருவாகுது. ஸோ கரு எப்போ உருவாகுதோ அதுல இருந்தே ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் வந்து அதுல இருந்து வந்து கணக்கிடப்படுகிறது. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து அன்வான்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நம்ம எடுக்கிற ஹெல்த்தியான ஃபுட் தான் குழந்தையோட நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து குழந்தையோட ஆரோக்கியம் பாதுகாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த சோடா, ஆயில் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிப்பாங்க. அது வந்து ஒரு அப்பிடைசிங் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த 3 மந்த்ஸ்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாமிட்டிங் இருந்தது அப்படின்னா, சுகர் இல்லை அப்படின்னா இளநீர் எடுத்துக்கலாம், எலுமிச்சப்பழ சாறுகள் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கலாம், மோர் குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 to 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லே குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏர்லியிலேருந்து. ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடியது நட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக எடுக்கணும், ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். ஒரு சர்விங் ஆஃப் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட டிஷ்யூஸை வந்து க்ரோத் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுக்கும் போது குழந்தைங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான காய்கறிகள், கீரைகள் எடுக்கணும். பொதுவாக கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நிறைய காய்கறிகள், கீரைகள் எடுக்கணும். ஸோ இதை எடுக்கும் போது சைட் பை சைட் நல்லா தண்ணி எடுக்கணும். இது ரெண்டும் எடுக்கலை அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு.
1: இரண்டு உயிர்களுக்கு சேர்த்து சாப்பிடணும்
2: கண்டிப்பாக. அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்றது வந்து நம்ம எவ்வளோ எடுப்போம்னு உங்களுக்கு தெரியும். பட் ஒரு குழந்தைக்கு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்ம ஃபுட்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எடுக்கிற ஃபுட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுக்கிறோமா, அன்ஹெல்தி ஃபுட் எது அப்படிங்கிறத நீங்களே வந்து கற்றுக்கிட்டு அந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு

0: ஹெல்தியான மீல் பிளான் வந்து நீங்களே என்ன பண்ணுங்க, உங்களுக்காக போட்டுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்ஸோ டயட்டிஷியனோ சொல்லி தெரிய போகிற விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த ஃபுட்டை ஹெல்த்தியாக எடுக்கணும், எது அன்ஹெல்தின்னு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் ஃபீட் பண்ணுறதுக்கு அப்புறமும் உங்கள் குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸில் அந்த வீனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும்.
1: சரி, ஆஃப்டர் டெலிவரி இப்போ நீங்கள் ஃபீட்டஸுக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க, மாத்திரைகள் என்னென்ன மாத்திரைகள் ப்ரெக்னென்சி விமன் எடுக்கணும்?
0: ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்க்கு வந்து, அதாவது ப்ரெக்னென்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து யூஸ்வலாக 3 மந்த்ஸ் பேக் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கால்சியம் எடுக்கணும், அயர்ன் எடுக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து எடுக்கும்போது தான் குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. ஏன்னா குழந்தைக்கு வந்து நிறைய கால்சியம் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ மதர் வந்து கால்சியம் ஒழுங்காக எடுக்கலை அப்படிங்கிறப்போ தாயுட்ட இந்த கால்சியமை வந்து பேபி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம மதருக்கு வந்து என்ன ஆகும்னா அதில் கால்சியம் வந்து ஒரு டிஃபிஷியன்சி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் சரிவிகிதத்தில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் 40 இயர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வந்து சிவியராக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே ப்ரெக்னென்சி டைமில் நம்ம சரியான கால்சியம் எடுக்காதனால. நிறைய பேருக்கு கால்சியம் மாத்திரை ஒத்துக்கூடாது, வாமிட்டிங் இருக்கும், சிலருக்கு டயரியா போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸோட என்ன காம்பினேஷனில் எப்போ எடுக்கலாங்கிறது கேட்டுக்கோங்க. இன்னொன்று ஃபுட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கருப்பட்டி, கீரைகள், எள்ளு, இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம், பால் மற்றும் பால் பொருட்களில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கு.
1: சரி, ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா தாய்மை அடைந்த பெண்களுக்கு வந்து பிளட் லாஸ் நிறையா இருக்கும், அவங்களுடைய ஹீமோக்ளோபினில் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவாயிரும். ஆஃப்டர் டெலிவரி அவங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ரத்த புஷ்டிக்கும் உடல் வலிமைக்கும் உள்ள உணவு வகைகள் என்னென்னு சொல்லுங்கள்.
0: இப்போ நீங்கள் HP4 வந்ததுன்னு சொன்னீங்க, 4ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அயன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மூலமாக தான் கொடுப்பாங்க. பட் யூஸ்வலாக அந்தளவுக்கு ரொம்ப வரைக்கும் வராது. அப்படி வருது அப்படின்னு சொன்னால் டயட்டில் வந்து ரொம்ப வந்து நம்ம இது பண்ண முடியாது. கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், HP இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் நார்மலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு லாஸ் ஆகக்கூடிய அந்த லேபர் பெயின், லேபரோட வந்து பிளட் லாஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கன்சீவாக இருக்கும்போது எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டோமோ, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸோ நட்ஸு, அப்புறம் நான்வெஜஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ ஹீமயன், நான் ஹீமயன்லாம் சொல்லுவாங்க. நிறைய நான்வெஜ் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அயன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்.
1: ஆட்டு ஈரல் சாப்பிடலாம்.
0: ஆமா, ஆட்டு ஈரல் சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் எல்லாமே எடுக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்சார்ப்ஷன் இருக்கும். எல்லா ஃபிஷ்ல இருந்து நான்வெஜ், எக், அந்த முட்டையோட மஞ்சள் கருவு எல்லாமே வந்துடும். இப்ப நான்வெஜ் எடுக்காதவங்க வந்து நான்கீம் சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கும் போது, கீரைகள் எடுக்கும் போது விட்டமின் சியோட சேர்த்து எடுக்கணும். ஸோ அப்பதான் என்ன ஆகும்னா அப்சார்ப்ஷன் வந்து ஈஸியா உடம்புல கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரத்த இழப்புகள் வந்து யூஸ்வலாக டெலிவரியில் இருக்கும், பட் ரொம்ப இருக்காது. அப்படி இருக்கும் போது நம்ம சரி விகித உணவுகள், பேலன்ஸ் டயட், கன்சீவாக இருக்கும் போது எப்படி குழந்தைக்காக பார்த்து பார்த்து நீங்கள் எடுப்பீங்களோ அதே பேலன்ஸ் டயட்டை வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாம்ச உணவுகள் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, சூப்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வந்து ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸை வந்து நிறைய கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஆயில் ஐட்டம்ஸோ இதை வந்து என்ன பண்ணாதீங்க, எப்போவுமே எடுக்காதீங்க. இது எடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய தாய்ப்பால் வந்து குழந்தைங்க எடுக்கும் போது குழந்தையோட ஆரோக்கியமும் கெடும் கண்டிப்பாக. இன்னொன்று, இது சாப்பிட்டா அதாவது குழந்தை கருப்பாகும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இப்போ இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இப்படி சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்னு, டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்தந்த உணவுகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா உணவுமே இயற்கையிலே கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ்டாக எல்லாமே எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு சர்விங்கில் ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அது போக பயிர் வகைகள் அதிகமாக எடுக்கணும். ஸோ இப்போ ஃபீடிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சுரக்காய், அந்த பாசிப்பருப்பு போட்டு சுரக்காய் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதே அது போக பார்த்தீங்க அப்படின்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ல வந்து இந்த சூப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக உங்களை ரெக்கவரி வந்து கொண்டு வருது.
1: சரி, டெலிவரி ஆன பிறகு பெண்கள் வந்து பிரசவித்த பிறகு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்?
0: ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட் தான், தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்தே வந்து பேலன்ஸ்டாக எடுக்கணும். இன்னொன்று, குழந்தைங்க சக் பண்ணும் போது தான் அந்த ஃபீடோட செக்ரேஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிட்டா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முந்தி வந்து இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்கன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டுமே ஹெல்தி தான். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற எல்லா உணவுகளும், நம்ம பாரம்பரிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த கேப்பை இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுனி அரிசி இந்த மாதிரிலாம்

0: நிறைய வந்து எடுக்கிறாங்க. நவதானியங்கள் வந்து ஹெல்த் மிக்ஸில் எடுக்கிறாங்க. லட்டூஸாக எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் வந்து இந்த பால் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த மருந்து தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. ஹெல்த்தியாக நார்மலாக நீங்கள் எடுக்கிற சாப்பாடு, அப்புறம் சாலை மீன், நெத்திலி மீன்லாம் ஃபீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அது போக வந்து பாசிப்பருப்பு, இந்த பயிறு வகைகள், நட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்னாகும்னா ஃபீடிங் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர கம்மி பண்ணவே பண்ணாது. ஸோ அது போக வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்து பெஸ்ட்டு சோர்ஸ். ஒரு ஒரு கை இப்படி வேர்க்கடலை ரெகுலராக சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபீடிங் வந்து நல்ல வேகமாக இன்க்ரீஸ் ஆகும்.
1: இப்போ குழந்தைகள் மகப்பேறுக்கு அப்புறமாட்ட பச்சிளங்குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஒன்று மட்டுமே ஆதாரமாக இருக்கும். அந்த பச்சிளங்குழந்தைகள் ஒரு 7-8 மாதம், அதாவது தளர்நடை பயிலக்கூடிய அந்த பருவத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான திட உணவு ஊட்டலாம் குழந்தைகளுக்கு?
0: இல்லை, யூஸ்வலாக 6 மாதம் வரைக்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் ஏர்லியாக நம்ம 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மீல்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போரேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து சூப்ஸு, அப்புறம் சில கஞ்சி வகைகள். நாங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நாங்கள் சொல்லுவோம் இந்த சத்துமாவு கஞ்சி வந்து நிறைய நட்ஸ்லாம் போடக்கூடாது, அப்போது வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மந்த்துமே வந்து நம்ம ஒவ்வொரு ஃபுட்டுமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுக்கெல்லாம் தாய்ப்பாலுங்கிறது கட்டாயம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு நேரமும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்டில் கொடுங்க. இன்னொன்று, அதிகமாக சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஹை சுகர் குழந்தைக்கு இன்ட்ரூவ் பண்ணவே பண்ணாதீங்க 1 இயர் வரைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸில் நீங்கள் வீனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூப்ஸு, மட்டன் சூப், சிக்கன் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த 7 மாதத்தில் வந்து இட்லி, ரைஸ் எல்லாமே, அப்புறம் கஞ்சி மாதிரி கொடுக்கறது எல்லாமே, நீங்கள் பருப்பு, தால், ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீரைகள் எல்லாமே நீங்கள் மோர் ஓவர் இன்ட்ரூவ் பண்ணிடலாம். 8 மந்த்ஸில் வந்து ஆப்பம், இடியாப்பம், கிச்சடிஸ் இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரூவ் பண்ணுங்கள். ஆனால் அதுலேயுமே என்னென்னா குழந்தைங்கள உட்கார வச்சு, குழந்தை உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னொன்று, நிறைய மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து எல்லாத்தையுமே மிக்ஸில் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ கட்டாயம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து நாங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்வோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் வடிக்கிற சாதத்திலிருந்து கொஞ்சம் கைட்டோ இல்லைனா ஸ்பூன்ட்டோ மசிச்சு குழந்தைய சாப்பிட வைங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆகாரம் கொடுக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்னொன்று மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணியும் பார்க்காதீங்க. சிலருக்கு வந்து இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப புஷ்டியாக இருக்கும், ஏன் குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம குழந்தைங்க வந்து நம்ம ஜெனட்டிக் தான். ஸோ நம்ம எப்படி குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கொடுக்குற உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் கொடுக்கலாம், நேந்திர வாழைப்பழம் கொடுக்கலாம், பூலாஞ்செண்டு பழம் கொடுக்கலாம், சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மசிச்சியும் கொடுக்கலாம், வேக வச்சும் கொடுத்துக்கலாம். ஆனால் அதில் எதுவுமே சுகர் போடாதீங்க, நேச்சுரல் சுகர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய், பீர்க்கங்காய், சவ் சவ் இந்த மாதிரி நிறைய நாட்டு காய்கறிகளை வந்து குழந்தைக்கு ஃபஸ்ட்டே இன்ட்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அது இட்லிக்கும் கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் ரைஸ்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெய் கொடுத்துக்கலாம், கீரை கொடுத்துக்கலாம், சாம்பார் சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். பட் சால்ட்டு ரொம்ப, சால்ட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், காரம் ரொம்ப வேண்டாம், மைல்டான காரத்தோடு குழந்தைக்கு வந்து இன்ட்ரூவ் பண்ணுங்கள். நான்வெஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸில் முட்டையோட மஞ்சள் கருவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹாஃப் எக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே போக போக 1 இயரில் நீங்கள் ஹோல் எக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த 6 மாதத்தில் நீங்கள் முட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 7வது மாதம் முட்டையை வந்து நீங்கள் ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் சரி, சும்மா குழந்தைக்கு வந்து வெங்காயம் போட்டு வரட்டி கொடுத்தாலும் சரி, குழந்தைகளுக்கு செமிச்சிடும், ஹாஃப் எக் மட்டும் போதும். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஹோல் எக்காக கொடுத்துக்கோங்க. மீன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மீன் வந்து வேக வச்சு மசிச்சு கொடுங்க. அது மாதிரி சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து இந்த கைமா மாதிரி ரெடி பண்ணி குழந்தைக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சோக் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, மேக்ஸிமம் வந்து ரொம்ப சோக் ஆகிற ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து தனியாக குழந்தை கையில் கொடுத்துடாதீங்க. பேரண்ட் நீங்கள் இருந்து தான் என்ன பண்ணணும், அந்த ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணணும். 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் குழந்தை வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ, என்ன காய்கறி வைக்கிறீங்களோ அந்த குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணும். 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளே உங்கள் குழந்தை வந்து கம்ப்ளீட் நார்மல் டயட்குள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தையோட ஹெல்த்தி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோனோ மொபைலோ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாது. டிவி, மொபைல் யூஸ் பண்ணி குழந்தைக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க.
1: குழந்தைகள்ங்கும் போது 5 வயது வரைக்குமே குழந்தைகள் தான், நீங்கள் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த 10 பருவத்து குழந்தைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாகவும் இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி ஏஜில் அவங்களுக்கு என்னென்ன உணவு

0: உணவுகள் தரலாம், எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி குறிப்பிடுவீங்க?
1: ஸோ இது இந்த ஏஜ் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஏஜ். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ இந்த பீரியட்ஸில் வந்து நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து டிவி ஆட்ஸு அப்புறம் பார்க்குற ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். பட் அந்த ஏஜில் தான் நம்ம என்ன பண்ணால் ஹெல்த்தியாக கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ பியூபர்ட்டி அப்படிங்கிறப்போ நம்ம அப்போ வந்து இந்த களி கொடுத்தாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்தி ஆக்சுவலாக. உளுந்தங்களி கண்டிப்பாக கொடுத்து தான் செய்யணும். உளுந்தை வந்து ரொம்ப யூட்ரஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ கருப்பட்டி கண்டிப்பாக அதை சேர்க்கணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்ஸு கொடுங்க. ஆனால் இது எதுவுமே குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. பட் வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ என்ன பண்ணுங்கள், உளுந்தங் கஞ்சி, உளுந்தங்களி, அது போக வந்து சத்துமா உருண்டை, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் இப்போ கொடுக்கறது தான் உங்கள் யூட்ரஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இது வந்து ஆஃப்டர் ஒரு கல்யாணம் ஆகி டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பியூபர்ட்டி பீரியட்லேயே பெண் பிள்ளைகளை வந்து நம்ம வந்து பயிற்றுவிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பசங்கன் அப்படிங்கிறப்போ இந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். பட் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட்ஸ், பரோட்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியங்கிறது நம்ம குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கக்கூடியது. அந்த 5 வயசுக்குள்ளே நீங்கள் பிள்ளைங்களை என்ன டீச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டீனேஜர்ஸில் வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கை குழந்தைங்க வச்சுருக்க பேரண்டெல்லாம் என்ன பண்ணுங்கள், இப்போவே உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணுங்கள். உளுந்து கொடுங்க சின்ன வயசுலேயே, 1 இயருக்கு அப்புறம் களி கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க, வெளியிலேருந்து எதுவுமே வாங்காதீங்க மேக்ஸிமம். இதெல்லாமே வந்து ஆடு. பட் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்ஸ் நிறையா கொடுங்க, ப்ளஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சாலட்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்து விடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த 5 இயர்ஸ் பிள்ளைங்களும் கலர்ஃபுல்லாக ஆசைப்படுவாங்க, 12 to 15 இயர்ஸ் பிள்ளைங்களும் கலர்ஃபுல்லாக ஆசைப்படுவாங்க. என்ன ரீசன்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமான டேஸ்ட், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க. வீட்டில் சமைச்சு கொடுங்க. ஸோ என்னைக்காவது ஒருக்க வந்து அவங்க வந்து வெளியிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், வீட்டில் மேக்ஸிமம் மதர்ஸ் வந்து குக் பண்ணுறது வந்து பிள்ளைகளுக்கே வீட்டில் ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குற மாதிரி நம்ம அஜினோமோட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஹெல்த்தி ஃப்ரைட் ரைஸாக கொடுக்கலாம். ஸோ அது போக நூடுல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ கோதுமையில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பரோட்டா விருப்பப்படுறாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கோதுமை பரோட்டா வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அவுட் சைடில் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னாலும் ஹெல்த்தியாக ஃபுட் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது பிள்ளைகளுக்கு வந்து அஸ் அ பேரண்டாக நீங்கள் இப்போவே டீச் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
0: சரி டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. இந்த காலம் வந்து ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. எல்லாருமே இப்போ ஐடி ஃபீல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரே சேரில் 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. உட்கார்ந்து அப்படியே முதுக சாய்க்க கூட முடியாமல் கழுத்தெல்லாம் இங்கே முதுகு தண்டு வடம் எல்லாம் பாதிக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், அதே நேரம் அவங்க என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும்?
1: ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா ஐடி ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட கூட டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவங்க பர்கர் ஆர்டர் பண்ணுறது, பீஸாஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. பட் இதெல்லாமே வந்து அந்த அவசர காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய உணவுகளாக இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பட் நாங்கள் என்ன சொல்வோம்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும் போது கூட சுண்டல் அவுச்சி கையில் கொண்டு போய் என்ன பண்ணலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று, நிறைய பேருக்கு வந்து உடல் உழைப்பு இல்லை, ரொம்ப கம்மி, உட்காந்தே பார்க்குற ஒர்க்கில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கொஞ்சம் எலும்பி கொஞ்சம் முதுகுகளை வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது, ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு, அதாவது நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு பெப்சியோ மிராண்டாவோ இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பக்கம் போகாமல் ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிக்கலாம், ஒரு வாட்டர் கேனில் மோர் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. பட் இது உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு யார்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி. பட் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடும் போது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய நிறைய விஷயம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் கண்டிப்பாக நல்லா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்டிவ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கை போல் சாதம், பட் அந்த சாதத்துக்கு டபுள் போர்ஷனாக உங்களோட வெஜிடபிள்ஸும் க்ரீன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் நாங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து கம்மியாக ஆக ஈஸியாக பாடி வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒரு 50 kg இருக்கிறீங்க அப்படின்னா

ஒரு 50 to 60 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கணும். பட் சராசரியாக தமிழ்நாட்டில் நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறோங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம வந்து ஒரு 30 to 40 கிராம் ப்ரோட்டீன் தான் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுங்கன்னு நான் சொல்லலை. பட் எக் எடுங்க, ஒரு முட்டை மஞ்சள் கருவு எடுக்கிறீங்களா, மஞ்சள் கருவு வந்து ஒன்று மட்டும் எடுங்க. வெள்ளக்கருவு 4 to 5 வெள்ளக்கரு கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஆனால் மஞ்சள் கருவு கண்டிப்பாக ஒன்று மட்டும் சாப்பிடணும். அதுலேயுமே யார் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லை, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக கூட ஒரு மஞ்சள் கரு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் டாக்டரோட அட்வைஸோட நீங்களாம் எடுக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ப்ளஸ் வந்து வேர்க்கடலை, அவிச்ச வேர்க்கடலை, அவிச்ச மக்காச்சோளம், இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, நாட்டு மக்காச்சோளம், அது போக பாசி பயிறு, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாமே குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. அதிகமாக குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்கலாம், பட் ஒரு ஏஜ் குரூப் வரும்போது பாதாம்னா ஒரு 8 to 10 நம்பர்ஸ்க்குள்ள டோட்டலாக எல்லா நட்ஸும் சேர்த்து ஒரு 12 to 15 நம்பர்ஸ்க்குள்ள ரெகுலராக நட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வாக்கிங்

0: என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாமே குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. அதிகமாக குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்கலாம், பட் ஒரு ஏஜ் குரூப் வரும்போது பாதாம்னா ஒரு 8 to 10 நம்பர்ஸ்க்குள்ள டோட்டலாக எல்லா நட்ஸும் சேர்த்து ஒரு 12 to 15 நம்பர்ஸ்க்குள்ள ரெகுலராக நட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் ஸ்விம்மிங் போங்க. வீக்லி 2 போனால் போதும், வீக்லி இல்லைனா ஒன்ஸ் எனக்கு டைம் இருக்குன்னா ஒன்ஸ் மட்டும் போய்க்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டு அதுக்கான எக்ஸசைஸ் நிறைய இருக்குது யூடியூப்ஸில், அந்த மாதிரி ஒரு ஜும்பா டான்ஸோ இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க.
1: ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை கலோரி உணவு எடுத்துக்கணும் மேடம்?
0: இது வந்து ஒரு நாளைக்கு தோராயமா சொல்ல முடியாது, அவங்களோட ஹைட் வெயிட் வச்சு தான் மேம் சொல்ல முடியும். அதாவது 1800 2000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், பட் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஹைட் வெயிட் வச்சு தான் சொல்ல முடியும்.
1: இப்போ வந்து ஒபிசிட்டி அதிகமா காணப்படுது, இப்போ இருந்த இடத்தை விட்டு அசையாத அளவுக்கு நமக்கு வேலைகள் பழு வந்துருச்சு. எல்லா பெண்களுமே இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வீட்லயும் நேரம் இருக்கிறது இல்லை, ஆபீஸ்லயும் நேரம் இருக்கிறது இல்லை, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. நிறைய தவறான ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்து அவங்க உடலில் கொழுப்பெல்லாம் அதிகமாக ஏறி எக்ஸசைஸ் இல்லாமல் அவங்க ரிஜிடாக உடம்பெல்லாம் ரொம்ப இதாகி குண்டாக போயிடுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சரி விகித சம உணவு இந்த ஒபிசிட்டிக்காரங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது?
0: இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறது, அவங்க அப்போ எடுத்த உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள், கலப்படம் இல்லாத உணவுகள். பட் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே ஹைப்ரிட். ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம். இன்னொன்று, நிறைய கலப்படங்கள். நம்ம என்னதான் நம்ம ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து சாப்பிட்டாலுமே வெஜிடபிள்ஸ்ல என்ன பண்றாங்க, கலப்படங்கள் எல்லாமே எதுவுமே கிடையாது.
1: உரங்கள் வந்து
0: அதாவது உரங்கள் அதிகமாக, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அதிகமாக ஆட் பண்றாங்க. இது ஒன்று ரீசன். இன்னொன்று, ஒபிசிட்டிக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மிக்சி கிரைண்டர் அதுங்கிறத விட நிறைய பேருக்கு உட்காந்து பார்க்குற ஒர்க் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து மாடை வந்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உழுவாங்க. ஸோ அவங்க தோட்டத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனில் நம்ம இல்லை. எல்லாமே ஈஸியாக கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான உலகத்துக்குள்ள நம்ம போய் நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே மூவ் பண்ணிகிட்ருக்கோம்.
1: கேட்ஜெட்ஸ்,
0: ஆமாம். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட். இன்னொன்று, கரெக்டான டைமுக்கு தூக்கம் கிடையாது. நம்ம எங்கள் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, அவங்களுக்கு கரெக்டாக தூக்கம் கிடையாது. இன்னொன்று, ஃபோன் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறனால நம்ம 10 o'clock படுத்திங்கன்னா காலைல 5 o'clock பெட்லேருந்து எழும்புங்கன்னு சொல்லுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது, அது சன்லைட்டே அவங்க மேலே படாது. 8 மணியா 9 மணியா 10 மணியா அந்த டைம் தான் அவங்க எழும்புறாங்க. ஸோ சன்லைட்டே நம்ம மேலே படலை அப்படிங்கிறப்போ எப்படி நம்மளுக்கு விட்டமின் டியோ கால்சியமோ நம்ம உடம்புல கிடைக்கும்? ஸோ விட்டமின் டி குறைபாடு இருந்தது அப்படின்னாலே அதிகமாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாகும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நிறையா வருது. இன்னொன்று, உட்கார்ந்த இடத்துலயே ஆர்டர் பண்ணி சாப்பாடை வாங்கி சாப்பிட்றது தான் பெரிய விஷயமா
1: இருக்குறாங்க.
0: அதுதான் உண்மை. குக் பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியா இருப்போம், பட் புக் பண்ணி சாப்பிட்றனால அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மெனுஸ் உள்ள வருது, அவங்க டச் பண்ணா போதும், டே பண்ணா கையில கொண்டு கொடுத்துருதாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஹெல்தின்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய மைதாஸ் அதிகமா ஆட் பண்றாங்க. இதெல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெயிட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுது. அது வந்து வெயிட் அதிகமாக ஆக ஆக நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் சோம்பேறியா தான் ஆகும். நம்ம அப்படியே மூளை வந்து என்ன ஆகும், மந்தமாக ஆரம்பிச்சிருது. ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில வாக்கிங் போங்க, ஒரு வெளில எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெட்மில், ஆனால் வாக்கிங் போங்கன்னு சொன்னால் நான் ட்ரெட்மில்ல போறேன்னு சொல்லுவாங்க. ட்ரெட்மில் வந்து வீட்டுக்குள்ள பண்றது அது பண்ண முடியாது, வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க பண்ணலாம்.
1: பீச்சுக்கோ போய் வாக்கிங்,
0: விட்டமின் டி சன்லைட் மேல படணும் இல்ல, பட்டாதானே நம்ம உடம்பு வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணும். ஸோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன், உள்ளுக்குள்ள உட்காந்து நான் டேப்லெட் போட்டு என் ஹெல்த்தை பார்த்துப்பேங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூகுளில் சர்ச் பண்ணா இந்த டேப்லெட் போட்டா எனக்கு இந்த ஹெல்த் நல்லது. ஸோ செல்ஃபாகவே சாட் ஜிபிடி கேட்குறாங்க, எனக்கு இது ப்ராப்ளம், இது நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப தப்பான விஷயம், இது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபுட்டு வந்து ஹெல்தி, அதாவது தாய்ப்பாலிருந்து நம்ம எடுக்கிற உணவுல இருந்து தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுமே நீங்கள் செலக்ட் பண்ணும். ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்கும் போது எத்தனை தடவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் போடுறது மாட்டி 10 தடவை செலக்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ஓகேயா, என் ஹெல்த்துக்கு ஓகேயா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க. இது பண்ண

0: அப்படின்னு சொன்னாலே டயபெட்டிக், கார்டியோவாஸ்குலர், ப்ளஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இல்லாமல் போயிடும்.
1: சரி மேடம், நல்ல அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பஜ்ஜி, வடை, ஒரு கடலை உருண்டை, ஒரு புரிகடலை உருண்டை, ஒரு அதிரசம், முறுக்கு, இதெல்லாம் செய்து கொடுத்தா இதெல்லாம் என்ன ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. எங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க பிள்ளைங்க. நம்ம அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்
0: மேம்? முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கும், வெளியில் வர எந்த ஸ்நாக்ஸும் கிடைக்காது. ஒரு ஒரு சீசனலில் என்ன பண்ணுவாங்க, பண்டிகை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு எல்லாம் போடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது, இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம என்ன நினச்சாலும் உடனே வாங்கி சாப்பிட முடியும். ஸோ அது வந்து இவங்களுக்கு என்ன, இதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது, இது வீட்டில் ரெகுலராக போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியில் அதாவது அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்குற ஆடு இதுதான். இப்போ KFC சிக்கன் அதை பார்த்தோன்னு பிள்ளைங்க என்ன செய்வாங்க,
1: ஆசைப்படுறாங்க.
0: அதாவது ஒரு ஒரு கண்ணிலிருந்து அந்த ஆசை போய் என்ன பண்ணுதுன்னா நாக்குக்கு போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு மைண்ட் வந்து செட் ஆயிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சத்துமா உருண்டையை வச்சுட்டு ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ வைங்களேன், பிள்ளைங்க எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த நூடுல்ஸ் தான் எடுப்பாங்க, சத்துமா உருண்டைக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்க இன்னும் எவ்வளவுதான் கலர்ஃபுல்லா கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் வந்து இல்லை. ஸ்கூல் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல ரெகுலரா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்கலாம். இது சாப்பிட்டா இந்த டிசீஸ் வருங்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்ப கொஞ்சம் அதாவது நிறைய மாற்ற முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா. வந்து பேரண்ட்ஸ் சொன்னா ரொம்ப கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. இப்போ யாரோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஈவன் என்னோட பசங்களா இருந்தாலுமே நம்ம அம்மா வந்து சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. பட் சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மாதிரி பிள்ளைகள் கொடுக்கணும். என்னென்ன ஃபுட்டை நீங்க எடுக்கிறீங்கிற கவுன்சிலிங் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து கொண்டு வந்து காலேஜஸ் வரைக்கும் நீங்க அதை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணா நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்தியா கொண்டுட்டு வரலாம்.
1: நல்லா சொன்னீங்க. 2026 செப்டம்பர் மாதத்தை தேசிய நுண்ணூட்ட சத்து மாதமாக அனுசரிக்கிறாங்க. கடைசியா நேயர்களுக்கு இந்த மாதத்துக்கான அந்த ஆரோக்கியத்தை குறித்து வேற என்ன தகவல் நீங்க சொல்ல விரும்புறீங்க டாக்டர்?
0: ஆரோக்கியங்கிறது செப்டம்பர் மந்தோட முடிய போற விஷயம் கிடையாது, எப்பவுமே தொடர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம். பட் இந்த மந்த் வந்து இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் அவேர்னஸ் கொடுக்கலாம், இன்னும் நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதை அப்படியே விடாம உங்களுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ அடல்ட், இங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல விஷயங்களை கேரி பண்ணி கொண்டு போங்க. ஸோ என்னென்ன ஃபுட் நம்ம எடுக்கிறோங்கிறத விட எப்படி ஃபுட் நம்ம எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான உணவோட சரியான விதிமுறை. ஸோ நாங்கள் யூஸ்வலாக சொல்வோம், நீங்க எவ்வளோ சாப்பிட்றோங்கிறத விட என்ன அளவுல சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஆமாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நோ சொல்ற விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க. அதாவது வெயிட் அடிக்ஷனுக்கோ சில டயபெட்டிஸ்க்கோ நாங்கள் சொல்றது நோ சொல்லி பழகுங்க. நோ வந்து ரொம்ப தைரியமா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க, வெயிட் அடிக்ஷனுக்கோ சரி மற்ற எந்த விஷயத்துக்கோ சரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்ன வரும், ஈஸியா கிடைக்கும்.
1: என்ன உணவுகள் எடுக்கலாம்? நம்ம காலகாலமா பாரம்பரியமா சாதத்தையே சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது மனசு தவிக்குது. நைட்ல ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்டாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. ஸோ அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க நல்லா ரெஸ்ட்ஃபுல்லா தூங்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன வழிகளை பின்பற்றலாம்?
0: ஸோ டயபெட்டிக் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய இருக்கு. தமிழ்நாட்டிலாம் வந்து 100 பேர்ல 15 பேருக்கு வந்து டயபெட்டிக் இருக்குதுங்கிற சர்வே இருக்குது. பட் நம்ம வந்து முந்தி வந்து ஹிஸ்ட்ரி அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, நம்மளுடைய ஒர்க்கு ப்ளஸ் நம்மளுடைய வெயிட் அதாவது ஒபீசிட்டியாக இருந்தோம் அப்படின்னா டயபெட்டிக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது டயபெட்டிக் இருக்குது, ஜூனியல் டயபெட்டிக் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது என்ன ரீசன் அப்படிங்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ சுகர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத விட என்ன அளவில் சாப்பிட்றோங்கிறது முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டயட் வந்து இப்போ டயபெட்டிக் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு உணவு வந்து ஒத்துக்கணும். ஒருத்தர் வந்து நான் கவுனி அரிசி சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதே கவுனி அரிசி இன்னொரு பேஷண்ட் சாப்பிடும்போது எனக்கு வயிற்று ஓட்டம் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களே அவங்கள என்ன பண்ணால் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும், எனக்கு எந்த உணவு சாப்பிட்டா சுகர் கூடுது, எது எது

0: வந்து சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இன்னொன்று அதிகமாக பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் சொல்கிறது ஃபைபர் அதிகமாக எடுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய காய்கறிகள் கீரைகள் வந்து சில பழங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மாம்பழம், பலாப்பழம், இந்த வாழைப்பழம், இது ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதில் வாழைப்பழம் வந்து எப்போவாவது வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சின்ன பூளாஞ்சண்டு பழம் வேணால் ஒன்று வேணால் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், சுகர் கூடிடும்னு சொல்லுவோம். பட் அந்த செவ்வாழை பழம் எடுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சுகர், சீனி, வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுவுமே கம்ப்ளீட்டாக எடுக்காதீங்க. அது போக தேன் எடுக்கலான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். ஸோ காலையில் வந்து எழுமுனிங்கன்னா நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ஒரு பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ வித்தவுட் சுகரில் எடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக 8:30 முடிச்சுருங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. மதியம் எடுக்கிற லஞ்ச் வந்து பேலன்ஸ்ட் மீலாக இருக்கணும். நைட்டு 7 மணிக்குள்ள உங்களை டிஃபனை முடிச்சுட்டு டேப்லெட் போட்டணும். சப்போஸ் எனக்கு நைட் ரொம்ப பசிக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் லோ கேலரி, ஈவன் ஒரு கொய்யா வச்சுக்கலாம், கொய்யா காய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்லை கொஞ்சம் பொறிகடலை இந்த மாதிரி பப்பாளி பழம் இதெல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு கிளாஸ் மில்க் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸ் மில்க் வித்தவுட் சுகரில் எடுத்துக்கோங்க. இதுதான், இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும்.
1: சரி மேடம், 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ள முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, தோள்பட்ட வலி எல்லாம் வந்துடுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டு வந்த உணவுகளில் இருந்த சத்து இப்போ இருக்கிறதில்ல. பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எச்சங்கள் விளைபொருள்களில் சேர்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம விஷத்தை தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து பிராய்லர் சிக்கன் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆகாரம் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. சதை நிறையா வைக்கணுங்கிறதுக்காக அந்த கோழிகளுக்கு சங்கு சிப்பி இதெல்லாம் அரைச்சி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகளை பிள்ளைங்க பொண்ணுங்க எடுத்துக்கும் போது கர்ப்பப்பை சம்மந்தமான யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. பெரியவங்களுக்கு முட்டி வலிகள் ஜாயின்ட் பெயின் வர மாதிரி இருக்கு. அதை என்ன உணவு முறை மூலம் தவிர்க்கலாம் மேடம்?
0: இல்லை 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுடைய ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. நம்ம குழந்தை பருவத்துக்கு திரும்ப திரும்பிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பாடி பெயின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் பிராய்லர் சிக்கன் அது ரீசெண்டாக நிறைய சர்வே பண்ணாங்க. பட் அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் கிடையாது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன்லேயே ஒன்று தான், நாட்டுக்கோழி பண்ணக்கோழி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் ப்ரோட்டீன், எக்கும் அதே மாதிரி தான். ஸோ பட் ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ், ஏன்னா மூட்டு வலி வந்துடும் கண்டிப்பாக கால்சியம் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு லேடிஸாக இருந்தால் மெனப்பாஸ் அந்த இதுக்கு நம்ம போயிட்டுருப்போம். ஸோ அந்த மெனப்பாஸ் டைமில் கண்டிப்பாக கால்சியம் டேப்லெட் டாக்டர்ஸ் போட சொல்கிறாங்க. அது கட்டாயம் போடுங்க, ஏன்னா டெலிவரியில் நம்மளுக்கு வந்து நிறைய கால்சியம் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி போடும்போது ஓரளவுக்கு கால்சியம் வந்து என்ன பண்ணுவோம், டெஃபிஷியன்சிஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று நல்லா சன்லைட்டில் போகிற மாதிரி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக வேலை கிடையாது, சன்லைட்டில் நிற்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகள், டைமிங்க்கு கரெக்டாக சாப்பிடுங்க. 40 இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேர் டைம் சாப்பிட மாட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:00 ஸ்கிப் பண்ணவே செய்வாங்க, அதெல்லாம் ரொம்ப டயர்டாகிரும். பேசிக்காக நான் சொல்கிறது ப்ரோட்டீன் தாங்க. ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடி ஈஸியாக டயர்ட் ஆகாது. கார்ப்ஸை வந்து லிமிட் பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுங்க, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக எடுங்க, ஃபேட் லிமிட்டாக எடுத்துக்கோங்க, ரெகுலராக போகிற ஒரு வாக்கிங் போங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்காதிங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். பட் அதில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு ஹெல்தி இருக்கணும். ஸோ அன்ஹெல்தியாக எந்த ஃபுட்டும் சாப்பிட்ற மாதிரி போகாதீங்க. அடிக்கடி வந்து என்ன பண்ணுங்கள், வெளியில் போய் வாக்கிங் போங்க. அது போக வந்து 60 இயர்ஸ்லாம் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் 40 to 60க்குள்ளே வந்து நம்மளுடைய ஹெல்த் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த டைம்னா சுகர் வரும், கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஆரம்பிக்கிற டைம். ஸோ அதுக்கு முன்ன கூட்டியே என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். இல்லை அந்த ஏஜ் குரூப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறமாவது என்ன பண்ணணும்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் உடம்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க.
1: இது வரைக்கும் சத்தான உணவுகள் மற்றும் பேலன்ஸ்டு டயட் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
2: ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா.

0: அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாபேக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேவை யாத்திரை குழுவினருடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், சேவை உணர்வின் அடிப்படையில் 4 கோடி ஏழை மக்கள் வீடுகளை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பிரதமரின் வேளாண் நிதி உதவி, சூரிய ஒளி இல்ல திட்டங்களால் கடைகோடி மக்களும் பயன்பெற்றிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய அரசியலுடன் சேவைக்கான உணர்வு இணைந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு அதுவே உந்து சக்தியாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் சிற்பிகளான இளைய தலைமுறையினரே அதன் பயனாளிகளாகவும் திகழ்வார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது சேவை யாத்ரீகர் குழுவினர் மரம் நடுதல், தூய்மை இயக்கம் போன்ற தங்கள் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாளை முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு கர்நாடகம் திறக்க வேண்டிய காவிரி நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தேசிய வளர்ச்சியில் இந்திய கடல்சார் பிரிவு முக்கிய அங்கம் வகிப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். உலக கடல்சார் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடல்சார் வர்த்தகத்திலும் மேம்பாட்டிலும் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் அர்ப்பணிப்புமிகு சேவையை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். கடல்சார் கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தொழில்நுட்ப உதவிகளுடன், பயிற்சிகளுடனும் இதர சேவைகளுடனும் முன்னெடுத்துச் செல்வதை இத்தினம் வலியுறுத்துகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த கைபேசி தேவையில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 13வது வருடாந்திர பொது விவகார கூட்டமைப்பு அமர்வில் இன்று உரையாற்றிய அவர், ஆண்டொன்றுக்கு 33 கோடி கைபேசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய 5 நிறுவனங்கள் தங்களது கைபேசிகளை நம் நாட்டிலேயே தயாரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி பெருக்கம், உள்நாட்டு மதிப்பு கூட்டல், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது, மீட்சி, இந்தியாவின் உலகளாவிய போட்டியை மேம்படுத்துவது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு கைபேசி உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. சர்வதேச அளவில் சமையல் எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தலைமை செயலகம் நகரப்பகுதிக்குள் அமையும் என்றும் இதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதனிடையே இவ்விரு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு தாவேக்கா சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அஇஅதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: கல்வி கட்டமைப்பு முறையில் பெரிய மாற்றங்களை நோக்கமாக கொண்டு தேசிய புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிப்பதோடு திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகளை முன்னெடுத்துச் செல்லுதல் போன்றவற்றிற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளுக்கு மாணாக்கரை தயார்படுத்துகிறது. ஆராய்ச்சியை வலுப்படுத்தி கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடைமுறைகளை இதன் கீழ் உருவாக்கியுள்ளது. மாணாக்கர் விரும்பும் வகையில் கல்வியை மேலும் இலகுவாக்கி அனைத்தையும் உள்ளடக்கி எதிர்கால வாய்ப்புகளின் திறவுகோலாக புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை பிரிவு உதவி பேராசிரியர் திரு அரவிந்த் கூறுகிறார்.
1: நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எட்டாவதுலயே அவன் வந்து ஒரு ஒகேஷனலா இன்னொரு குரூப்பை செலக்ட் பண்ணி படிக்கும் போது எதுல திறன்பட மேம்படலாம் அப்படிங்கறத அவனால ஒரு 10 வயசுல முடிவு பண்ண முடியும். ஒரு 15 வயசுல அவன் வெளியே போகும்போது அறிவியலா இருக்கட்டும், தொழில் நுட்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்குறதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 600,000 கூடுதலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக செய்திகள் வருவதை தமது சமூக வலைதள பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் பனை சார்ந்த தொழில்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வகை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நீங்கலாக மாநிலம் முழுவதும் 37 மாவட்டங்களிலும் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படையினர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் பங்களிப்புடன் பனை விதைகள் நடும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சேலம் கிளை சார்பில் 26 புதிய அரசு நகர பேருந்துகளின் சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். ஓமலூர், நல்லசமுத்திரம், தோப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் கூறியுள்ளார். இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
4: ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வந்து 1 மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 600 டிபிசி டெங்கு ப்ரீடிங் செக்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் அது 1000 நம்ம உயர்த்தியிருக்கோம். எல்லா இடத்திலையும் நம்ம இந்த ஒர்க்கை வந்து தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
2: தஞ்சை அரண்மனை வளாகத்தில் மன்னர் 2 சரபோஜியின் 249 பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆசிய விளையாட்டு கபடி அரையிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி முன்னேறியுள்ளது. இந்தியா சீனா தைபேயை 32-17 என்ற கணக்கில் இன்று வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. உஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், துடுப்பு படகு போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற சட்னம் சிங் சல்மான்கான் இணைக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இந்தியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும்

0: அவைக்க அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஹலோ, சொல்லுங்க.
2: இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
3: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
3: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
3: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
3: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
3: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
3: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை

0: mobile phones. Red alert issued for very heavy rainfall over West Bengal, Telangana, Chhattisgarh, coastal Andhra Pradesh and Odisha today. And India stormed into men's Kabaddi semi-finals after beating Chinese Taipei in final Group A fixture at Asian Games in Japan. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைக்கானத்தில் முதலில் கேட்கலாம் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே குழுவினருடன்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், பாப் ஷாலினி ஆகியோர். அப்பு திரைப்படத்திலிருந்து அடுத்து ஒலிக்கிறது ஹரிஹரன், பவதாரிணி ஆகியோர் பாடியுள்ள பாடல், படம் ஃப்ரெண்ட்ஸ்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai.

0: இன்ஸ்டாகிராம் AAR சென்னை மற்றும் Twitter.com AAR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது தேவன், சௌமியா, எஸ்ஜே சூர்யா குழுவினருடன் பாடியுள்ள பாடல், படம் குஷி.

நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம்

சின்னக்கல்லார் பகுதியில் அதிகபட்சமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், உதகமண்டல மலைப்பகுதிகளில் 12.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை நிலவக்கூடும். குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக நாளை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஏனாம் கடலோர பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகமாக குறைய வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா, கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கிழக்கு தெலுங்கானா, தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும். வடமேற்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் தென்மேற்கு ஜார்க்கண்ட் மாவட்டங்களில் இன்று முதல் செப்டம்பர் 25, அதாவது நாளை மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி. இத்துடன் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.
1: யாரும் குன்றுவர் குன்றுவ குன்றியணைய செய்யின்
2: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965, அதிகாரம் மானம்.
1: குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றியணைய செய்யின்
2: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965, அதிகாரம் மானம்.
0: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் ஹரிகரன் சித்ரா குரல்களில் நிலாவை வா திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து

0: தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: திரைகானத்தில் தொடர்வது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது சித்ராவின் குரல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: கால்நடைகளுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் சமச்சீர் உணவை வழங்கி தீவனம் வீணாவதை குறைச்சிங்கனாவே ஆண்டு முழுவதும் அந்த தீவன பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்.
0: பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: எல்நினோவுக்கு என்ன ஒரு இதுனா ஹைட்ரோபோனிக்ஸ் தான், வேற வழியே கிடையாது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்.
0: எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தொடர்வது ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருக்கும் குரல் நித்யஸ்ரீ.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எஸ் ஜானகியின் குரலில் உயிரே திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
0: நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்திகள் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:05 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர். என் கண்ணில் பார்வை என்றோ நாடகம், எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள், அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று

0: தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் பிறந்த தின சிற்றுரை, சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்பாட்டை குறைப்போம், பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தனம் அவர்கள் நாகஸ்வர இசை, கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம், சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்த்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 12:10 சங்கீத சாரல், வீரமணி கண்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் வழங்கும் உரை, கதையரங்கம் ஆகியன. 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்து இசைப்பாடர் பயிற்சி. மதி மதி ஹிமல்கோ சேதோ முகுத் லயே, நேபாள மொழி பாடல், இயற்றியவர் ருத்ர பௌத்யால் அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 ஆகிய நேரங்களில் திரைசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில அரைச்சமயத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.9°C. பதிவான ஈரப்பதம் 47%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.5°C. பதிவான ஈரப்பதம் 41%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 to 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said, service should be the main purpose of life and must be inherent in every individual. He said that in politics too, service should remain the guiding principle, even when one reaches the highest position. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris travelling on the Yatra from Vadnagar to Varanasi.
2: सेवा यही मुख्य हमारा काम होना चाहिए और हम सेवा कर कर के ही सेवा का संदेश देंगे, शब्दों में नहीं देंगे। हमारे आचरण से लोगों को पता चले कि राजनीति में सत्ता कितनी ही क्यों न बड़ी हो जाए, लेकिन हमारा मार्ग सेवा का ही रहेगा। हम कभी भी सेवा के मार्ग से नहीं विचलित होंगे, कितने ही ऊंचे शिखर पर पहुंचेंगे, लेकिन सेवा परमो धर्म इस भाव को लेकर आगे बढ़ेंगे।
1: The Prime Minister said, service is the biggest driving force. He said whether it is PM Kisan or the PM Surya Ghar Yojana, countless such schemes are recognized for their last mile delivery. The Prime Minister said it is only when there is a spirit of service, 4 crore poor have received permanent houses. Chief of Defence Staff General N.S. Rajasubramani today stressed the need for India's defence acquisition system to adapt swiftly to keep pace with the changing character of warfare. Addressing an event organised by a media house in New Delhi, the CDS highlighted the importance of the integration of technology, data and industry in strengthening the defence ecosystem. He stressed upon the need to have the means to sustain, replenish and repair weapons in the battlefield. The government has

0: பழுவூர் இளையராணியின் பல்லக்கு பூங்குழலியும் சேந்த நமுதனும் இருந்த மண்டபத்தை நோக்கி வரத் தொடங்கியது.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக்கொண்டல்லவா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள். இதற்குள் யாரங்கே என்று ஓர் அதட்டும் குரல் கேட்டது. பல்லக்கை சுமந்து வந்தவர்களில் ஒருவனின் குரல் என்பதை தெரிந்து கொண்டு,
2: பயப்படாத அண்ணே, உங்களைப் போல நாங்களும் வழிபோக்கர்கள்தான், மழைக்காக மண்டபத்தில் வந்து ஒதுங்கியிருக்கிறோம்
0: என்று சொன்னாள் பூங்குழலி. சரி சரி, பல்லக்கின் அருகில் வர வேண்டாம் என்றது அதே குரல்.
2: நாங்கள் ஏன் பல்லக்கின் அருகில் வரப்போகிறோம்? பல்லக்கில் ஏறுறதுக்கு பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டாமா
0: என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன், வள்ளுவர் பெருமான் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார், முற்பிறப்பில் செய்த வினைப்பயனை பற்றி கூறும்.

0: போது என்று தொடங்கினான்.
1: போதும் போதும், வாயை மூடிக்கொண்டு சும்மாருங்கள். நீங்கள் எத்தனை பேர்?
0: நாங்கள் ரெண்டு பேர் தாங்க. இன்னும் 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலாம் என்றான் அமுதன். தான் உண்மையென்று நம்பியதையே அமுதன் சொன்னான். அதே மண்டபத்தின் உட்புறத்தில் தூணின் மறைவில் மூன்றாவது மனிதன் ஒருவன் நின்றது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கு சுமந்தவன்,
1: நான் அப்பவே சொன்னேன், மழை வந்ததும் மண்டபத்தில் போய் ஒதுங்கலான்னு கேட்கலையே, அதனால தான் இந்த சங்கடம்லாம்
0: என்று தன் தோழனிடம் சொன்னான்.
1: இப்படி ஆகும்னு யார் பார்க்கண்டது? மழை வலுகிறதுக்குள்ள கோட்டைக்குள்ள போயிடலான்னு நினைச்சோம். இந்த மட்டும் பல்லக்கின் மேல மரம் விழாம போச்ச
0: என்றான் அவன் தோழன். இந்த சமயம் இன்னொரு பிரகாசமான மின்னல் மின்னியது. சேந்தன் அமுதன் பூங்குழலி இருவர்களுடைய கண்களும் கவனமும் பல்லக்கின் பேரிலேயே இருந்தது. ஆகையால் அந்த மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு பெண்மணி தாங்கள் நின்ற திசையை உற்று நோக்கி கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி நோக்கிய பெண்மணியின் முகம் அவர்களை பார்த்து இன்னார் என்று தெரிந்து கொண்டு புன்னகை புரிந்ததையும் கவனித்தார்கள். மறுவினாடி மண்டபத்திலும் வெளியிலும் இருள் சூழ்ந்தது. மிக மெல்லிய குரலில் பூங்குழலி,
2: அமுதா பார்த்தாயா
0: என்றாள். ஆம் பார்த்தேன்.
2: பல்லக்கில் இருந்தது யார்?
0: பழுவூர் இளையராணி தானே.
2: உனக்கு என்ன தோணுச்சு?
0: பழுவூர் ராணியைப் போலத்தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்தது.
2: சந்தேகமில்லை, நிச்சயம்தான்.
0: எது நிச்சயம்?
1: பழுவூர் ராணி அல்ல, பித்து பிடித்த என் அத்தை ராணிதான் பல்லக்கில் இருக்கிறாள்.
2: இறைஞ்சு பேசாத.
1: இறைந்து பேசவிட்டால் காரியம் நடப்பது எப்படி?
0: என்ன காரியம்?
1: எதுக்காக இத்தனை தூரம் வந்தோமோ அந்த காரியம் தான். அத்தையை கண்டுபிடிச்சு விட்டோம், அவளை விடுவிச்சுட்டு போக வேண்டாமா?
0: இப்போது அது முடியாத காரியம் பூங்குழலி. பல்லக்கு எங்கே போய் சேர்கிறது என்று பார்த்து கொள்வோம். பிறகு யோசித்து விடுதலை செய்வதற்கு வழி தேடலாம்.
2: தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கணுங்கிறியா? அதெல்லாம் முடியாது. இப்ப அத்தைய விடுதலை செஞ்சாகணும். உனக்கு பயமா இருந்தா நீ சுமாரு.
0: விடுதலையாவதற்கு உன் அத்தை சம்மதிக்க வேண்டாமா? பல்லக்கில் ஏறி ஜாம் ஜாம் என்று போய்க் கொண்டிருக்கிறாள். எங்கே போகிறாள்? எதற்காக? யார் அவளை பிடித்து வரச் செய்தது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா?
2: பாதாள சிறைக்கு கொண்டு போறாங்களோ என்னமோ, அப்புறம் நம்மால என்ன செய்ய முடியும்?
0: ஏன் முடியாது? பாதாள சிறையில் நானே அங்கிருந்து வெளியே வந்தவன்தான். அரண்மனைகளில் எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. உன் அத்தையை எப்படியாவது நான் விடுதலை செய்கிறேன். இப்போது நீ சும்மா இரு. பூங்குழலியும் அந்த சமயம் பொறுமையுடன் சும்மா இருக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தாள். அப்போது அவர்கள் சிறிதும் எதிர்பாராத காரியம் ஒன்று நிகழ்ந்தது. மூடுபல்லக்கின் விலகிய திரை இன்னும் நன்றாய் விலகுவது போல இருந்தது. அதன் உள்ளிருந்து ஓர் உருவம் வெளியே வந்தது. சத்தம் சிறிதுமின்றி பூனை நடப்பது போல நடந்தது. அடுத்த வினாடி அவர்கள் அருகில் வந்துவிட்டது. இவ்வளவு நல்ல இருட்டில் நடந்தபடியால் மண்டபத்தின் அடிப்படிகளில் நின்ற காவலர்கள் கண்ணில் படவில்லை. பல்லக்கிலிருந்து வெளிவந்தவள் வாய்ப்பேச முடியாத ராணிதான் என்பதை பூங்குழலி அந்த இருளிலும் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டாள். வாய்ப்பேச முடியாத ராணி அந்த இரண்டு பேரின் கைகளையும் பிடித்து இழுத்து கொண்டு அந்த மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்து சென்றாள். பூங்குழலியை தழுவிக்கொண்டு உச்சி முகந்து அவளை பார்த்ததில் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். பின்னர் அத்தைக்கும் மருமகளுக்கும் சமிக்ஞை பாஷையில் சிறிது நேரம் சம்பாஷணை நடந்தது. அந்த காரிருளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படித்தான் பேசிக்கொண்டார்களோ, ஒருவர் கருத்தை ஒருவர் எவ்வாறுதான் தெரிந்து கொண்டார்களோ, அது நம்மால் விளங்கிச் சொல்ல முடியாத காரியம். பூங்குழலி சேந்தன் அமுதனிடம்,
2: அத்தை சொல்றது உனக்கு தெரிஞ்சுதா? என்னை பல்லக்கில் ஏற்றி கொண்டு போக சொல்றாள். அவளை உன் வீட்டுக்கு அழிச்சுண்டு போக சொல்றாள் என்றாள்.
0: உன் சம்மதம் என்ன பூங்குழலி என்று அமுதன் கேட்டான்.
2: அத்தை சொல்லுகிறபடி செய்யப்போகிறேன். ஆளை பிடித்து கொண்டு வர சொன்னவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு சரியான உபாயம் அல்லவா?
0: யோசித்து சொல்லு பூங்குழலி. உபாயம் சரிதான், அதில் என்ன அபாயம் இருக்குமோ?
2: அமுதா நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தை சொன்னபடி செய்கிறதுனால எனக்கு ஒரு அபாயமும் ஏற்படாது. அப்படி ஏற்படுறதா இருந்தா என் இடுப்பில் இந்த கத்தி இருக்கவே இருக்கு
0: என்று சொன்னாள் பூங்குழலி. அத்தையை மறுபடி ஒரு முறை தழுவிக்கொண்டு பூங்குழலி அவளைப் போலவே சத்தம் செய்யாமல் நடந்து சென்று பல்லக்கில் புகுந்து திரையையும் விட்டு கொண்டாள். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார். அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள், சிற்றரசர்கள், சேனைத் தலைவர்கள், அயல் நாட்டு தூதுவர்கள்,
1: வர்த்தக குழுக்களின்

0: பிரதிநிதிகள், ஆலய நிர்வாகிகள், தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆதலின் அவருடைய மாளிகையில் ஜே ஜே என்று எப்போதும் ஜனக்கூட்டமாக இருந்தது. அனிருத்தர் தமக்கென தனியாக காவல் படை வைத்துக் கொள்ளவில்லை. பரிவாரங்களும் மிக குறைவாகவே வைத்துக் கொண்டிருந்தார். ஆகையால் பழுவேட்டரையர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது. ஆனபோதிலும் சின்ன பழுவேட்டரையர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். முதன் மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது. முதன் மந்திரியை காண வேண்டும் என்ற வியாஜத்தில் கண்டவர்களெல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து முதன் மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. முதன் மந்திரியின் பெயரை சொல்லிக் கொண்டும் அவருடைய இலச்சினியை காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார். ஆனால் நேரில் முதன் மந்திரியிடம் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை. பெரிய பழுவேட்டரையரும் இருந்தால் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம். இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போல இருந்தது. கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாது என்று முதன் மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டிருந்தார். சில நாளைக்கு முன்பு கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று கேட்டார். காலாந்தக கண்டரும் ஆட்களை கொடுத்து உதவினார். பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாற்றிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும், அதற்கு பழுவூர் அரண்மனை மூடுபல்லக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். சின்ன பழுவேட்டரையர் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றினார். ஆனால் மனத்திற்குள் இந்த பிரம்மராயன் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான். அவ்விதம் மூடுபல்லக்கில் வைத்து வரவழைக்கக்கூடிய உயர் குடும்பத்து பெண்மணியார் எதற்காக இங்கே வருகிறாள்? இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் தமையனார் இங்கே இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் மனம் சஞ்சலப்பட்டது. முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடுபல்லக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, அனிருத்த பிரம்மராயரின் அருமை சீடரான ஆழ்வார்க்கடியான்தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம், ஜபதமம், பூஜை, புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பல்லக்கில் ஏறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டாமா? இப்படி பூங்குழலி சொன்னதும் அதுக்கு சேந்தன் அமுதன் விளக்கம் தர முற்பட்டான். கடுப்பில் இருந்த பல்லக்கு தூக்கி அவனை பேச விடலை அல்லவா? அமுதன் சொல்ல வந்ததை நாம் பார்ப்போம். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. அறத்தின் பயனை ஆகம அளவை கொண்டு ஆராய வேண்டாம். பல்லக்கில் செல்பவனையும் அதை சுமப்பவனையும் கண்டு காட்சி அளவையாலே நேராக பார்த்தே அறியலாம் என்கிறார் வள்ளுவர் பெருமான். நல்லது, பூங்குழலியிடம் வாழ் வீச்சோட வாய் வீச்சையும் கத்துக்கிட்டான். பாருங்களேன், நீங்கள் எத்தனை பேர்? நீ சிவிகை சுமந்தவன் மிரட்டி கேட்டதும், அங்கே ரெண்டு பேர் தான், இன்னும் 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலான்னு அவனை அடக்கிட்டான். அது மட்டுமா, இப்போ அத்தையை விடுதலை செய்தாகணும். உனக்கு பயமாக இருந்தால் சும்மா இரு, மட்டன் தட்டினா பூங்குழலி. சமயம் பார்த்து பதிலடி கொடுத்தான். நானே பாதாள சிறையிலிருந்து வெளியே வந்தவன் தான். அரண்மனைகளில் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. உன் அத்தை எப்படியாவது விடுதலை செய்கிறேன். இப்போ நீ சும்மா இரு. தும்புனா மாட்டையோ அதன் கன்றையோ கட்டி போடுற கயிறு. தும்பு விட்டுட்டு வாழை பிடிப்பது, அதாவது கழுத்து கயிற்ற பிடித்து கட்டுப்படுத்துறத விட்டுட்டு மாட்டின் அல்லது கன்றின் வாலை பிடிக்க முயல்வது போல முறையாக ஒரு செயலை செய்யாமல் கோட்டை விடுவது. அறிவாற்றல்லேயும் நிர்வாக திறமையிலேயும் சிறந்து விளங்கினவங்களை உயர் அதிகாரிகளாக நியமனம் செஞ்சாங்க. நேரடியாக அரசனின்

0: ஆணையை பெற்று நிறைவேற்றினவர் ஆணத்தி எனப்பட்டார். எடுத்துக்காட்டா, பராந்தகன் வீரநாராயணன் காலத்தில் ஹரிஹரனை கமலசேகரன், 1500 திருமகள் இளையானக்கன் இந்த பெயர் கொண்ட ஆணத்தை பற்றிய குறிப்பு கிடைக்குது. பிரம்மராஜன், பிரம்மாதிராஜன் இதெல்லாம் அமைச்சர்களுக்கு வழங்கின பட்ட பெயர்கள். அந்த பட்ட பெயர் கொண்டவர் தான் அனிருத்தர். ஸ்நானபானம், ஜபதபம், பூஜை புனஸ்காரம் இந்த தொடர்களெல்லாம் வழிபாட்டு அடிப்படையாக கொண்டவை. மரபில் வந்த இணை சொற்கள்னு கொள்ளலாம். நீராடுதல், நீர் அருந்துதல், உச்சரிப்பு, தியானம், புற வழிபாடு அதை ஒட்டின முதன்மை செயல்கள் இவற்றையெல்லாம் நிரல்பட குறிப்பிடுபவை. சரி, அனிருத்தர் அடுத்து முதன் மந்திரிக்கான கடமை ஆற்ற ஆயத்தமாயிட்டார். பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. இருமலர்கள் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம்

செய்திக்குறிப்பில், இந்திய கடல் பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழக

0: தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2 நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியில் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இரவு 11 மணிக்கும் அதிகாலை 1 மணிக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்துக்கு மிக அருகில் கரையை கடந்தது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் பனை விதைகள் நடும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு தாரேஸ் அகமது தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேராத 1932 மாணவர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். வேலூரில் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் 100 மேற்பட்ட மாணவர்கள் தூய்மைப் பணி மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு இன்று தொடங்கியது. அரியலூரில் பேரிடர் கால மீட்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்றது. திருப்பூரில் 17வது நூலிழை ஜவுளி தொடர்பான 3 கண்காட்சி இன்று தொடங்கியது.

0: சென்னை கிண்டியில் வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்லஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4,000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. முதலில் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம், அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: ஜோடி திரைப்படத்திலிருந்து உன்னி மேனான் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 27:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: கண்ணு படப்போகுதையா திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் பாடியுள்ள பாடல்.

மனம் இனிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்வது திரை கானம். ஹரிகரன் சுஜாதா குரலில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக பாடல் வலிக்கிறது.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ கே தனசேகரன் அவர்கள்.
1: திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள படைக்கல உடை தொழிற்சாலை வளாகத்தில் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் இயக்கம் 3.0 ஒரு மரம் தாயின் பெயரில் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தொழிற்சாலை வளாகத்தில் 3000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படைக்கல உடை தொழிற்சாலை தலைமை பொது மேலாளர் திரு பி எஸ் ரெட்டி மற்றும் திருமதி வீணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 42 வகையான நாட்டு மர இனங்களைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தனர். இதில் 100 மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் நீர்நிலைகளை பாதுகாக்க அப்பகுதியில் உள்ள 2 பெரிய குளங்களை தூர்வாரும் பணியிலும் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை பொது மேலாளர் திரு பி எஸ் ரெட்டி, இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஆயுத ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கம் 3.0 ஒரு மரம் தாயின் பெயரில் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தொழிற்சாலை வளாகங்களில் பசுமை பரப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏரிகளுக்கு செல்லும் மழைநீர் கால்வாய்களை தூர்வாருதல் போன்ற பணிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் நீர்த்தேக்கத்தின் அளவுகள் குறித்தும் 16 மதகுகளின் உறுதித்தன்மைகளை குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விரைவில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டு வரப்போவதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சசிகாந்த் செந்தில் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டம், பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம், மண்வள அட்டை திட்டம், சூரிய சக்தியால் பம்பு செட்டுகள், தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும், ஆறு மற்றும் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பது குறித்தும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவது குறித்தும், விளையாட்டு இளைஞர் நலத்துறை சார்பில் கேளோ இந்தியா திட்டம் ஆகிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில், பேரிடர் காலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிலவுகின்ற முக்கிய பணிகள் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்றும், அனைத்து ஏரி குளங்களில் தூர்வாரி ஆழப்படுத்தி மழைநீரை சேமிக்கும்

0: நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் மனு வழங்கியதன் அடிப்படையில் இன்னும் துரிதமாக பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் 2 மடங்காக பணி செய்ய ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் உருவாவதை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இருப்புகள் தயார் நிலையில் வைக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படியும் தொழிலாளர் துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கடந்த 2 மாதங்களில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழித்தல் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தலில் 2 குழுக்களாக இணைந்து தொடர்ச்சியாக கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது தடை செய்வது குறித்து முன்னேற்பாடுகள் தொடர்பாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, பொன்னேரி போன்ற பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் தொழிலாளர் உதவி ஆணையர் திருமதி சாந்தி தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், தொழிலாளர் துறை அலுவலர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களுடன் இணைந்து 30க்கும் மேற்பட்ட கோழி பண்ணையில் சிறப்பு கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் எவரும் பணிபுரியவில்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் கோழி பண்ணை உரிமையாளர்களிடம் அதற்கான சான்றுகளும் பெறப்பட்டது. அது மட்டுமின்றி கோழி பண்ணையில் குழந்தை தொழிலாளர்களையும் கொத்தடிமை தொழிலாளர்களையும் பணியில் ஈடுபடுத்த மாட்டோம் என உறுதிமொழியும் பெறப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் ஏரியில் நீர்வளத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சோழவரம் ஏரியின் உபரிநீர் களங்கள் பகுதி மற்றும் புழல் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் மதகு ஆகியவற்றையும் புழல் ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய் பகுதிகளிலும் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார்.
1: திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டுத் தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் nbe.edu.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 265,960 பேர் தேர்வு எழுதினர். அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு இணையதளத்திலிருந்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புத்தாக்க மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரும் நவம்பர் மாதத்தில் துருக்கியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு நடைபெறவுள்ளதாக திரு கிறிஸ் போவன் தெரிவித்தார். மத்திய அரசு புதிய தேசிய மின்சார கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய மின்துறை செயலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சாரத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர், இது தொடர்பான வரைவு கொள்கையை கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மின்சாரத்துறையுடன்

0: இந்த அனைவரின் தகவல்களும் பரிந்துரைகளும் வரவேற்குவதாக திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார். ராணுவ தளவாடங்கள் நவீன போர் முறைக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த தொழில்நுட்பமும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். போர் முனைகளில் ராணுவ தளவாடங்களை சரி செய்வதற்கான தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்ட புத்தாக்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். எதிரி நாடுகள் குறித்த உளவு தகவல்களை தெரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி கூறினார். ஆந்திரப்பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார். மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர்களுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பான பூசன் ஒப்பந்தம் வரும் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வரும் நவம்பர் 10 முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் சீனா இந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரத்தை உறுதி செய்து மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கர்மயோகி இயக்கம் குறித்த தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வாயிலான கர்மயோகி சிறப்பு பயிற்சி திட்டம் கடந்த 2020 தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு துறைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான பயிற்சிகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக வழங்குவதற்கான திறனை அதிகாரிகளிடையே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த நேரத்தில் விரைவாக முடிவெடுக்கும் திறன், அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய நேரத்தில் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஐகாட் இணையதளத்தின் மூலம் கர்மயோகி திட்டம் தொடங்கப்பட்டு 1,70,00,000 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 65,000 மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் அணுகுமுறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 200 சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே மின்னணு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு துறையில்

0: மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்காக கர்மயோகி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கர்மயோகி பயிற்சி திட்டத்தில் ஆண்டுதோறும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியை சிறப்பாக முடித்துள்ளது குறித்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆண்டு செயல்பாட்டு அறிக்கையில் பதிவிடப்படுகிறது. இதன் மூலம் மக்களுக்கான சேவை மேம்பட்டு வருகிறது என்பதில் ஐயமில்லை.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தில்லி ஆனந்த் விகார் ரயில் நிலையம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது. கான்பூரிலிருந்து 8:40 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 4:50 ஆனந்த் விகார் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஆனந்த் விகாரிலிருந்து 11:25 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:25 கான்பூர் வந்தடையும். ஆசிய விளையாட்டில் மகளிர் பிரிவு கபடியில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 50-25 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஏ பிரிவில் 6 முதலிடத்தை பிடித்த இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஏ பிரிவில் 3 வெற்றி பெற்ற இந்தியா 9 முதலிடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்நாம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
3: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
2: பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 கோ 6NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அதாவது 60 cm, பயிருக்கு பயிர் 20 cm இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 மண்புழு இரம் இட்டு நன்றாக உழவு செய்த பிறகு ரசாயன உரம் அதாவது தழைச்சத்து 100 மணிச்சத்து 30 சாம்பல் சத்து 30 ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வடி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5-7 ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800-3,500 வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறலாம். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகிற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்களும் இருக்கிறது. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா?

திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோமீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோமீட்டரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையையும் கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு: வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடித்த நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்குங்கள். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்பிருக்கிறது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாசக் கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, மருதானிக்கா,
5: வா முத்தழகு. என்ன இம்புட்டு நேரம்?
4: தொழுவத்துல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் நேரமாகிடுச்சு.
5: ஏன் பிள்ள, நீ எல்லா வேலைகளையும் ஒன்னு விடாம பாத்து பாத்துல செய்வ? கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் கொடுக்கறது, பண்ணைய சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் பாத்து பாத்துல செஞ்சிருவ?
4: ஆமாக்கா, அப்படி வச்சுக்கிறதுனாலதான் என்னோட கால்நடைகளுக்கு எந்த நோய் தொற்றும் இல்லாம நான் பாதுகாப்பா பராமரிக்க முடியுது.
5: முத்தழகு, நான் உன் அளவுக்கு எங்க கால்நடைகளை பாத்துக்கிறனான்னு தெரியல. இனி வர்றது வேற மழை காலம், தீவனத்தை எப்படி கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு இப்படி பல கவலைங்க இப்பவே எனக்கு வந்துடுச்சு.
4: நீங்க சொல்றது சரிதான்க்கா. என்னவா இருந்தாலும் வர காலநிலை மாற்றத்தை நம்ம எதிர்கொண்டு தானே ஆகணும். அதுக்கான தீவன மேலாண்மையும் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும்.
5: அதான் முத்தழகு, எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல.
4: சொல்றேங்க்கா, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை

0: கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
1: பொதுவாகவே பருவமழை காலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் மிகவும் முக்கியமான காலமாகும். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பருவ மழைக்காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உள்ள வடகிழக்கு பருவமழை காலமாகும். பருவமழை காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் பசுமையாகின்றன, பல்வேறு பசுந்தீவன பயிர்கள் வேகமாக வளர்கின்றன, நீர் ஆதாரங்கள் நிரம்புகின்றன. இதனால் கால்நடைகளுக்கும் தேவையான அளவு பசுந்தீவனம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் மழைக்காலத்தில் அதிக ஈரப்பதம், சேறு, தீவனத்தில் பூஞ்சான் வளர்ச்சி, தீவன சேமிப்பில் ஏற்படும் பாதிப்பு, ஈரமான பசுந்தீவனத்தை அதிகளவு உட்கொள்வது போன்ற காரணங்களால் கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் பருவமழை காலங்களில் தீவன மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. மழைக்காலங்களில் கறவை மாடுகள், ஆடுகள் போன்ற கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைப்பது ஒரு நன்மை என்றாலும்

பசுந்தீவனத்தை அதிகளவு உட்கொள்வது போன்ற காரணங்களால் கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் பருவமழை காலங்களில் தீவன மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. மழைக்காலங்களில் கறவை மாடுகள், ஆடுகள் போன்ற கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைப்பது ஒரு நன்மை என்றாலும், பசுந்தீவனத்தை மட்டுமே அதிக அளவில் வழங்குவது முழுமையான ஊட்டச்சத்தை உறுதி செய்யாது. ஏனென்றால் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து என்பது பல்வேறு ஊட்டச்சத்துகள், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்துகள் மற்றும் தாது உப்புகள் ஆகிய அனைத்தும் சரிவர கிடைக்க வேண்டும். பசுந்தீவனம், உலர்த்தீவனம், அடர்த்தீவனம், தாது உப்பு கலவை மற்றும் சுத்தமான குடிநீர் ஆகியவை கால்நடைகளின் வயது, அவற்றின் உடல் எடை, அவற்றிலிருந்து நாம் கிடைக்கும் பால் உற்பத்தி அளவு, சினைநிலை மற்றும் உடல் பொதுவான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமச்சீரான அளவில் வழங்கப்பட வேண்டும். மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும்போது நம்ம பணியாளர்கள் என்ன பண்ணிடுறாங்க, உலர் தீவனம் கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைத்தாலும் உலர் தீவனமும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலர் தீவனத்தில் தான் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நார்ச்சத்து அதிகமுள்ள வைக்கோல் மற்றும் உலர்புல் போன்றவை மாடுகள் அசை போடுதல் மற்றும் அவற்றின் வயிற்றில் நுண்ணுயிர் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. குறிப்பாக பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் காலங்களில் உலர் தீவனம் கொடுப்பதும் மிக முக்கியமானதாகின்றது. எனவே இந்த மழைக்காலங்களில் தீவன மேலாண்மையின் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து கொடுப்பதோடு ஈரப்பதம் மற்றும் தீவன கெடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இப்போது நம்ம மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மையை நம்ம எப்படி செய்யணும் என்று பார்ப்போம். மழைக்காலத்தில் வயல்வெளி, வரப்பு, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் தீவனம் பயிரிடும் பகுதிகளில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் கறவை மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தை திட்டமிட்டு உற்பத்தி செய்து சேமிக்க வேண்டும். பசுந்தீவனத்தை கால்நடைகளுக்கு வழங்கும்போது அவற்றுடைய வயது, அதாவது தீவனத்துடைய வயது எத்தனை நாளாச்சு அப்படின்னு, அப்புறம் தரம், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து தரம் மற்றும் ஈரப்பதத்தின் அளவை கவனிக்க வேண்டும். மழை பெய்த உடனே மிகவும் ஈரமாக இருக்கும் பசுந்தீவனத்தை அதிக அளவில் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான நீர்ச்சத்தை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த பசுந்தீவனத்தை சிறிது நேரம் நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் வைத்து உலர்த்தி பின்னர் வழங்கலாம். அதிக ஈரச்சத்தை உடனே கொடுத்தா என்ன ஆகுனா, சில சமயங்களில் கால்நடைகளில் நீர்ச்சத்து அதிகமாக போகும் பொழுது கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக சிறிது நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் உலர்த்தி வழங்கலாம். பசுந்தீவனத்தை நறுக்கி வழங்குவது தீவனம் வீணாவதை குறைக்க உதவும். அதே மாதிரி அது சாப்பிட்ற அளவையும் சீராக வைத்திருக்க உதவும். நீளமான தீவனங்களை சிறிய துண்டுகளாக, அதாவது 1 முதல் 2 அங்குல அளவில் நறுக்கி வழங்குவது நடைமுறைக்கு ஏற்றது. இருந்தாலும் ரொம்ப பொடியாகவும் நறுக்கக்கூடாது. அந்த 1 முதல் 2 அங்குலமாக நறுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பசுந்தீவனம் செரிமானமாகிறது அதிகளவு நடக்கும். மழைக்காலத்தில் கிடைக்கும் பசுந்தீவனத்தை திடீரென்று அதிக அளவில் வழங்காமல் கால்நடைகளுடைய வழக்கமான உணவுடன் படிப்படியாக அதிகரித்து கொடுக்க வேண்டும். நீண்ட நாட்கள் உலர் தீவனம் மட்டுமே உட்கொண்ட கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தை திடீர்னு அதிக அளவில் கொடுத்தோம்னா வயிற்று உப்புசம் சொல்லுவாங்களே, வயிறு வீங்கிக்கும். வயிறு வீங்கிட்டு மாடு வந்து மூச்சு வர கஷ்டப்படும். அந்த வயிற்று உப்புசம் ஏற்பட்டு செரிமானம் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த மழைக்காலத்தில் பருப்பு வகை பசுந்தீவனங்கள், பருப்பு வகை பசுந்தீவனம்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது, வேலி மசால், முயல் மசால், காராமணி, இந்த மாதிரி பருப்பு வகை பசுந்தீவனங்களை இளமையாக மென்மையாக கொடுக்கும்போது, அதிக அளவில் கொடுக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் இவை புரதச்சத்து அதிகமாக இருந்து ரொம்ப இளமையாக இருக்கும்போது அந்த தீவனங்களும் மாடுகளுக்கு உப்புசத்தை உடனடியாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பசுந்தீவனத்துடைய தன்மைக்கு ஏற்ப அதை உலர் தீவனத்தோடு கலந்து வழங்குவது நல்ல நடைமுறையாகும். அப்புறம் மழைக்காலத்தில் அடையாளம் தெரியாத களைகள், விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள், பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட பசுந்தீவனங்கள் மற்றும் பூஞ்சான் பாதித்த தாவரங்களை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. தீவன பயிர்களை சரியான வளர்ச்சி நிலையில் அறுவடை செஞ்சு ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துதல், மேலும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் நேப்பியர் புல், கினியா புல், சோளம், மக்காச்சோளம் போன்ற சரியான பொருத்தமான தீவன பயிர்களை பயிரிட்டு மழைக்கால பசுந்தீவன வளத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். இப்போ இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மை பற்றி பார்த்தோம். இப்போ அதே மழைக்காலத்தில் உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனத்துடைய மேலாண்மை பற்றி பார்ப்போம்.
மழை காலத்தில் பசந்தி உணவு அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், உலர்த்தி உணவுத்துறை பயன்பாடை குறைச்சி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த டைமில் வைக்கோல், உலர்புல் மற்றும் பிற நார்ச்சத்து நிறைந்த தீவனங்கள் தொடர்ந்து பசந்தி

காரணத்தோடு வழங்கப்பட வேண்டும். பசுந்தீவனத்தில் நார்ச்சத்து குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் சூழலில் உலர் தீவனம் அந்த கால்நடையோ கறவை மாடோ ஆட்டோ அந்த கால்நடையுடைய உணவு சமநிலையை மேம்படுத்த உதவும். ரொம்ப குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால் உற்பத்தி செய்கிற கறவை மாடிலிருந்து வர பாலுடைய விலை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னா, அந்த பால் இருக்கிற கொழுப்புச்சத்து மற்றும் கொழுப்பில்ல பிறச்சத்துகளுடைய அளவு வச்சு சொசைட்டியில் அந்த எலக்ட்ரோமீட்டர் ரீடிங் போட்டு அதுபடி தான் உங்களுக்கு பணம் தராங்க பாலுடைய தரத்தை பொறுத்து. மழைக்காலத்தில் நீங்கள் பசுந்தீவனத்தை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களை சரியாக கொடுக்கலன்னா அந்த பால் இருக்கிற கொழுப்புச்சத்து அளவு குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையும், அதாவது அந்த பாலுக்கான கொள்முதல் விலையும் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்புறம் உலர் தீவனத்தை தரையில் நேரடியாக வைக்காமல் உயர்த்தப்பட்ட மேடையில் வச்சு சேமிக்கணும். மழைநீர் கசிவு இல்லாத கூரை, சுவர்களில் ஈரப்பதம் இல்லாத நிலை மற்றும் போதுமான காற்றோட்டம் ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும். அடர்த்தீவனங்களான தவிடுகள், தானியங்கள், தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு ஆகியவற்றை இந்த மழைக்காலத்தில் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மழைக்காலத்தில் காற்றுல அதிக ஈரப்பதம் இருக்கங்காட்டி இந்த அடர்த்தீவன மூலப்பொருட்களில் பூஞ்சை வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எனவே இந்த அடர்த்தீவன மூலப்பொருட்களை இந்த பொட்டு, தவிடு, தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு மற்ற எல்லா இந்த அடர்த்தீவன பொருட்களை உலர்ந்த மற்றும் குளிர்ச்சியான இடத்துல சேமிக்கிறது மிக அவசியம். பூஞ்சை பிடித்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நிறம் மாறிய அல்லது ஈரத்தால் கெட்டுப்போன தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கெட்டு போச்சு இருந்தாலும் அதை நல்ல தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாமே, அளவு குறைவாக தானே கொடுக்கணும், அப்படி கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பூஞ்சை பாதிக்கப்பட்ட தீவனத்தை நீங்கள் கால்நடைகளுக்கு திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பூஞ்சை வந்து கால்நடைகளுடைய உடல்நிலையை பாதிக்கிறதோட கால்நடை அல்லது கறவை மாட்டிலேருந்து வர்ற பாலிலையும் அந்த பூஞ்சான் இருக்கும். அந்த பாலில் பூஞ்சான் இருந்ததுன்னா அது அதை குடிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு மனிதர்களுக்கு உடல்நலக்கேட்டை உருவாக்கும். அதனால் இந்த மழைக்காலத்தில் நீங்கள் அடர்த்தீவனத்தை பாதுகாப்பாக சேமித்து கொடுக்கணும். அப்புறம் பொதுவாக நம்ம வந்து பாலுடைய உற்பத்தி அளவுக்கு தகுந்த மாதிரி அடர்த்தீவனத்துடைய அளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு பால் உற்பத்தி மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு அடர்த்தீவன அளவை திட்டமிட வேண்டும். உலர் மாடுகள், சினை மாடுகள் மற்றும் அதிக பால் தரும் மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவை மற்ற மாட்டிலிருந்து வேறுபடும். அடுத்து மிக முக்கியமாக இந்த மழைக்காலத்தில் தீவனத்தில் திடீரென்று மாற்றம் செய்யக்கூடாது. விவசாயிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பச்சை பசுந்தீவனம், குறிப்பிட்ட அளவு உலர் தீவனம் வைக்கோல் மாதிரி, கொஞ்சம் அடர்த்தீவனம் இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த மழைக்காலத்தில் திடீர்னு தீவனத்தை மாற்றக்கூடாது. அந்த தீவனத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா படிப்படியாக மாற்ற வேண்டும். இந்த படிப்படியாக மாற்றும்போது செரிமான கோளாறுகள் தவிர்க்க முடியும். அப்புறம் தீவனத்தை ஒரு நாளில் பல முறை சீரான இடைவெளியில் வழங்குவது நல்லது. பொதுவாக விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் ரொம்ப ஈவினிங் லேட்டாகவோ அந்த மாதிரி போகிறாங்க. அப்படி இல்லாமல் பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அந்த சீரான இடைவெளியில் அதிக எண்ணிக்கையான முறை அந்த தீவனத்தை கொடுத்தீங்கன்னா அந்த மாட்டில் இருக்கிற பால் உற்பத்தி திறனை நீங்கள் கண்டுபிடிச்சு போதுமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்ன, இந்த மாதிரி சீரான இடைவெளியில் தீவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாடுகளுக்கு போதுமான அளவு அசை போடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் நேரம் கிடைக்கின்றது. இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இவற்றை எப்படி மேலாண்மை செய்யலான்னு பேசணும். இப்போ இந்த பசுந்தீவனம் அதிகமாக இருக்கிற காலத்தில் மழைக்காலங்களில் இந்த தீவன சேமிப்பு என்பது மிக முக்கியம். தீவன சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதை பற்றி இப்போது பார்ப்போம். மழைக்காலத்தில் தீவன சேமிப்பது என்பது மிக முக்கியமான மேலாண்மை நடவடிக்கை. தொடர்ந்து பெய்யும் மழைகளால் தீவனங்கள் ஈரமாகி கெட்டுப்போகும் அபாயம் உள்ளது. எனவே மழை தொடங்குவதற்கு முன்பே தேவையான அளவு உலர் தீவனத்தை சேமித்து வைக்க வேண்டும். தீவன கிடங்களை ஈரப்பதம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஈரமான தீவனத்தை நல்ல தீவனத்துடன் சேர்த்து சேமிக்கவே கூடாது. பழைய தீவனத்தை முதல்ல பயன்படுத்தி பின்னர் புதிய தீவனத்தை பயன்படுத்தும் முறையை பின்பற்றுவது தீவனம் வீணாவதை தடுக்க உதவும். அப்புறம் மழைக்காலத்தில் இன்னொரு மிக முக்கியமான மேலாண்மை முறை என்னென்னா, உபரியாக இருக்கிற பசுந்தீவனத்தை பாதுகாப்பதற்கு அதனை ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமிப்பது ஒரு பயனுள்ள முறை. ஊறுகாய் புல்லுங்கிறது என்னது, சைலேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த ஊறுகாய் புல்லை தயாரித்து பசுந்தீவனம் வந்து நம்ம மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. வறட்சி காலத்தில் வெயில் காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்கிறதில்ல. இதை எப்படி சரி செய்யலான்னா, அந்த மழைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கிற அந்த புல்லை, சாதாரண புல்லை, தீவன புல்லை ஊறுகாய் புல்லை மாற்றுறது இந்த மேலாண்மை முறை. மழைக்காலங்களில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி இந்த சைலேஜ் எனப்படும் ஊறுகாய்ப்புள் தயாரித்து சேமிப்பது ஆண்டு முழுவதும் தீவன பாதுகாப்பை மேம்படுத்தும். அப்புறம் இந்த வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களையும் முறையாக உலர்த்தி பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு

இருக்கும் முன் ஒவ்வொரு தீவனத்தையும் நீங்கள் பார்வையிட்டு அதனுடைய நிறம், மனம், அந்த ஈரப்பதம் மற்றும் பூஞ்சை இருப்பை சரிபார்க்க வேண்டும். உங்களுக்கு தரம் சந்தேகமாக இருந்தால் அந்த தீவனத்தை பயன்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்பானது. அதே மாதிரி நம்ம அடத்தீவனத்தை பார்த்தோம், உலர் தீவனம், பசுந்தீவனம் பார்த்தோம். அதுக்கு அலைய அளவு முக்கியமானது தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவை வந்து தேவையான அளவு தினமும் மாடுகள் ஆடுகளுக்கு கொடுத்தா தான் மாடுகள் ஆடுகள் உடல்நலம் பேணி பாதுகாப்படுவதோடு இனப்பெருக்க திறனையும் மேம்படுத்த முடியும். குடிநீருடைய தரமும் மிக முக்கியம். குடிநீருடைய அளவு மற்றும் தரம் கால்நடைகளுடைய உற்பத்தி நிலைக்கு ஏற்ப கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் இந்த மழை டைமில், மழைக்காலங்களில் ஈரமான மேய்ச்சல் நிலத்தில் நீண்ட நேரம் மேய்க்கிறத தவிர்த்து அந்த கொட்டைக்குள்ளேயே தேவையான அளவு உலர் தீவனம் மற்றும் அட தீவனத்தை வழங்கி அந்த மாடுகள் ஆடுகளுக்கு ஒரு உடல்நலனை பேணி பார்க்கலாம். இப்போ பொதுவான மேலாண்மை முறைகள், மழைக்காலத்தில் கால்நடை வளர்ப்போர் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான நடைமுறைகளை பற்றி இப்போ சொல்கிறேன். மழை பெஞ்ச உடனே அன்னைக்கு அதிக அளவு ஈரமான பசுந்தீவனத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாட்டுக்கு நீங்கள் 15-20 கிலோ நீங்கள் வந்து பசுந்தீவனம் தினமும் கொடுக்குறீங்கன்னா, இந்த மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில் மழையிலால் நனைஞ்ச தீவனத்தை, பசுந்தீவனத்தை 20 கிலோ கொடுத்தீங்கன்னா உடனே கழிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உலர வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா அதோடைய அளவை குறைச்சி கொடுக்கணும். 15 கிலோ கொடுக்குறதுல 10-12 கிலோ கொடுத்தா போதும். பசுந்தீவனத்தோடு போதுமான அளவு உலர் தீவனத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும். பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கக்கூடாது. வைக்கோல் மற்றும் உலர் தீவனங்களை நறுக்கி வழங்குவதன் மூலம் தீவன விரயத்தை குறைக்கலாம். அப்புறம் இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அட தீவனத்தின் அளவில் அல்லது அதில் உள்ளே இருக்கிற மூலப்பொருளில் திடீர் மாற்றம் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் மாற்றம் செய்யணும். அப்புறம் பூஞ்சை படித்த ஈரமாகி கெட்டுப்போன அல்லது துர்நாற்றம் அடிக்கும் தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. இந்த தீவனங்களை உலர்ந்த, குளிர்ச்சியான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் சேமிக்க வேண்டும். நீங்கள் சேமிக்கிற அந்த தீவன கிடங்களை மழைநீர் கசிவு மற்றும் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் உபரி பசுந்தீவனத்தை ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி அதை பாதுகாத்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். தீவன அளவு எப்பவுமே எப்படின்னா, கால்நடையுடைய வயது, உடல் எடை, பால் உற்பத்தி, கர்ப்பநிலை போன்றதுக்கு ஏற்ப அந்த தீவனத்துடைய அளவை நீங்கள் திட்டமிட வேண்டும். தரமான தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50-100 கிராம், சாதாரண உப்பு 10-20 கிராம் தினசரி கறவை மாடுகளுக்கு வழங்க வேண்டும். சுத்தமான குடிநீர் 24 மணி நேரம் மாடுகள் ஆடுகளுக்கு போன்ற கால்நடைகளுக்கு கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கன்றுகளுக்கு வயதுக்கேற்ற தீவனம் மற்றும் போதுமான பசுந்தீவனம் வழங்கப்பட வேண்டும். சினை மற்றும் அதிக பால் தரும் கால்நடைகள் கறவை மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சில முறை என்ன நடக்கும்னா, பெருமழை ஏற்பட்டு வெள்ளமெல்லாம் ஏற்படும் பேரிடர் காலத்தில் நம்மளால் கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து 3 வகையான தீவனத்தை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, முழு தீவனக்கட்டி அல்லது வைக்கோல் தீவனக்கட்டி போன்ற தீவனக்கட்டிகளை கொடுத்து அந்த கால்நடைகளுடைய உடல் பராமரிப்புக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம்னா அவற்றுடைய உடல்நலனை பாதுகாக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் நிலத்தில் விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள் அல்லது ரசாயனங்களால் பாதிக்கப்பட்ட தாவரங்கள் இல்லாத நீங்கள் உறுதி செய்யணும். தீவனத்தை தரையில் நேரடியாக வழங்காமல் சுத்தமான தீவனத்தொட்டியில் நீங்கள் வழங்க வேண்டும். தீவனத்தொட்டியில் வழங்கும்போது அந்த தீவனத்தொட்டி உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். அந்த தீவனத்தொட்டியில் பூஞ்சான் வரக்கூடாது. பச்சை கலரில் பாசி மாதிரி பூஞ்சான் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த தீவனத்தொட்டியை அப்பப்போ சுத்தம் பண்ணி சுண்ணாம்படிச்சு வெள்ளையாக வச்சு சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் கால்நடைகளில் இந்த வயிற்று பெருக்கம், வயிற்றுப்போக்கு, தீவன மறுப்பு அல்லது அதிக சோர்வு அல்லது பால் உற்பத்தியில் திடீர்னு குறையிறது போன்ற அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி அதை என்னென்னு சரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மழைக்காலத்தில் ஈரமான சூழல் காரணமாக குடற்புழு மற்றும் பிற ஒட்டுண்ணி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடற்புழு வந்ததுனாவே உங்களுக்கு வந்து அந்த கன்றுகளாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், கறவை மாடுகளில் இருந்தால் அதனுடைய பால் உற்பத்தி பாதிக்கப்படும். எனவே கால்நடைகளுடைய உடல்நிலை, தீவனம் சாப்பிட்ற அளவு, சாணத்துடைய தன்மை, அது ரொம்ப முக்கியம். சாணத்துடைய தன்மை தான் அந்த மாட்டுடைய ஆரோக்கியத்தை பற்றியே சொல்கிற விஷயம். அப்புறம் உடல் எடை மற்றும் பால் உற்பத்தி ஆகியவற்றை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். குடற்புழு நீக்கம் மற்றும் பிற கால்நடை சிகிச்சைகளை கால்நடை மருத்துவருடைய ஆலோசனையோடு மேற்கொள்ள வேண்டும். இந்த தீவன மேலாண்மை என்பது பொதுவாக தீவனத்தை வழங்குவதோடு முடியறதில்லை. நீங்கள் விவசாயிகள் இதில் ரொம்ப கவனிக்கணும். தீவன மேலாண்மைனா நம்ம தீவனத்தை கொடுக்கறதோடு முடிஞ்சிடறதில்லை. அந்த கறவை மாடோ ஆடோ எவ்வளோ தீவனம் சாப்பிடுது, அந்த பால் உற்பத்தி சரியாக இருக்கா, நம்ம எதிர்பார்க்குற பால் உற்பத்தி இருக்கா இல்லை, அதில் மாற்றம் இருக்கா, அவற்றில் உடல்நிலை, உடல் வெப்பநிலை அல்லது உடல் நலன் எப்படி இருக்குது, சாணத்துடைய தன்மை எப்படி இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். கிடைக்கக்கூடிய அந்த தீவனத்துடைய தரத்தை நீங்கள் பாதுகாத்து அந்த கால்நடைகளுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் சமச்சீர் உணவை வழங்கி

0: தீவனம் வீணாவதை குறைச்சிங்கனாவே ஆண்டு முழுவதும் அந்த தீவன பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இந்த தீவன மேலாண்மை முறைகளை நீங்கள் மழைக்காலங்களில் பயன்படுத்திங்கன்னா நம்ம கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதோட நம்ம எதிர்பார்க்குற உற்பத்தி திறனையும் கொடுக்கும்.
1: என்ன மருதாணியக்கா, பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தகவல்களை அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல?
2: ஆமா முத்தழகு, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், இப்படி இந்த தீவனத்தை எல்லாம் எப்படி மேலாண்மை செய்யறது, தீவனத்தை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க.
1: ஆமாக்கா, ஊறுகாய் புல்லா மாத்தி நாம சேமிச்சோனா அது இன்னும் நல்லது.
2: முத்தழகு, என்னோட கவலைக்கு விடுவு கிடைச்சிருச்சு. எதிர்வரும் மழைக்காலத்துல ஊட்டச்சத்து உள்ள தீவனத்தை கொடுத்து என் கால்நடைகளை பாதுகாத்துப்பேன்.
1: அக்கா இருங்க, அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க, அதையும் கேளுங்க.
2: அது என்ன புள்ள விவரம்?
1: எல்லினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பத்தி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: இப்ப கால்நடைகளுக்கு என்ன எல்னினோவால என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா எல்னினோ வந்துச்சுன்னா அதிகமாக இருக்குதுல அதிக வெப்பம், உங்கள் விவசாய இடத்துல வந்து தண்ணி பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வரும். தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது மாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தீவன பற்றாக்குறை வரும். தீவன பற்றாக்குறை வந்துச்சுன்னா மாடுகளுக்கு உண்ணக்கூடிய உணவு வந்து இருக்குதலே கம்மியாயிரும். உணவு கம்மியாயிடுச்சுன்னா மாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தி வந்து கம்மியாயிரும். இப்போ மாடுகளுக்கு பால் உற்பத்தி கம்மியாயிருச்சுன்னா விவசாயிகளுக்கு நட்டம் வந்துடும். அப்போம்போது பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன எப்படி அதிகப்படுத்தலாம், தீவனத்தை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் அப்படின்னு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா மண் இல்லாமல் நீரை வச்சு மட்டும் தீவனத்தை உற்பத்தி பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, மக்காச்சோளம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் கடையில் நல்ல கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல மக்காச்சோளம் விதை தான் இருக்கிறதுல முக்கியம். நல்ல மக்காச்சோள விதையை எடுத்துகிட்டு நீங்கள் 1 கிலோ மக்காச்சோள விதையை ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து சாக்கு பையில் வந்து முளை கட்டுற வரைக்கும் அந்த 1-2 நாள் வரைக்கும் முளை கட்டும். 2 நாள் கழிச்ச பிறகு அந்த முளை கட்டின பிறகு அந்த முளை கட்டின அந்த மக்காச்சோளத்தை எடுத்து பெரிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் போட்டு அதில் தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணியில் வந்து ட்ரேயில் தண்ணி படுற மாதிரி 1 நாளைக்கு வந்து 2-3 முறை தண்ணி படுற மாதிரி அந்த முளைச்ச மக்காச்சோளத்தில் இருந்து தண்ணி படுற மாதிரி வச்சுக்கிடணும். 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த 1 கிலோ மக்காச்சோளத்தில் இருந்து அந்த மக்காச்சோள விதையில இருந்து 10 கிலோ அளவு உள்ள ஒரு தீவனம் உற்பத்தி ஆயிரும். என்ன வகையான தீவனம்னா பசுந்தீவனம், பச்சையாக இருக்கக்கூடிய தீவனம் வந்து உற்பத்தி ஆயிரும். அப்படி பச்சையாக இருக்கக்கூடிய உற்பத்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த எல்னினோவால் ஏற்படக்கூடிய அதுக்கு வந்து தண்ணி செலவு இருக்கிறதுலே கம்மி, அதுக்கப்புறம் மண்ணு தேவையில்லை, அதுக்கப்புறம் மாடுகளுக்கும் தீவனமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மாடுகளுக்கு வெயில் அதிகமாக இருக்குதுலே அதிகமாக வந்து பசுந்தீவனம் தான் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து மாடுகளுக்கு காஞ்சி தீவனத்தோட பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அந்த எல்னினோவின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பால் உற்பத்தியை கம்மிப்படுத்தி இந்த மக்காச்சோளத்தில் இருந்து நீங்கள் அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் அந்த தீவனத்தை வந்து 10 கிலோ அளவு உற்பத்தி பண்ணிடலாம். அப்படி 10 கிலோ நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் உற்பத்தியை வந்து அதே அளவு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையை இப்படி தான் பயன்படுத்திக்கிடணும். எல்னினோவின் தாக்கம் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க, 2027 வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சூழ்நிலை வரைக்கும் எப்படி மழை பெய்யுது, எப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நம்மளுக்கு கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடியாத சூழ்நிலையில் தீவனத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதை பழகிக்கிடணும். ஆனால் இருக்குதுல ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி இருக்குதுல நல்ல டெக்னாலஜி தான். ஏற்கனவே கிராமத்தில் நிறைய முளை கட்டி பயிரெலாம் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் பழக்கம் இருக்குது. மாடுகளுக்கு அதே மாதிரி மக்காச்சோள விதையை நீங்கள் முளை கட்டி 7-10 நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். அதை தவிர வேறு என்ன பண்ணலாம், கோடை காலத்தில் என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு அக்டோபரில் மழை காலம் தான், அது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ நோய்கள் வரும், நோய்கள் வரும்னா என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னா கோமாரி நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். அது இந்த இது வந்து மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய். அப்படி மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய் வந்து கோமாரி நோய். அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வாயிலையும் சரி கால் குழம்புகளுக்கு இடையில வந்து புண்ணு மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா இப்போ

0: வந்து அரசாங்கம் நிறைய இது வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தடுப்பூசியை வந்து அந்த கோமாரி நோய் தடுப்பூசியை தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வந்து இழப்புகள் தான், மாடுகள்கிட்ட இருந்து பால் உற்பத்தி இருக்கவே இருக்காது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன கொடுக்கணும்னா இந்த தீவனம் வந்து பச்சை தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கலானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ அப்படின்னு அளவுள்ள ஒரு வைக்கோல் வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நெல் விவசாயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வைக்கோலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மாடு இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், அந்த வைக்கோலை வந்து நீங்கள் இப்போ படப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிடணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்ட போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த மாட்டுக்கு தேவைப்படக்கூடிய உணவு வகைகள்லாம் நீங்கள் முன்னக்கூடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகள்கிட்ட இருந்து தீவனமும் உடனே கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மாடுகளுக்கு அந்த பால் உற்பத்தியை கம்மிப்படுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த எல்நினோவின் தாக்கத்தையும் சமாளிக்க முடியும். என்றைக்குமே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த உணவு தான். அந்த உணவுகள் வந்து மாடுகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த வகையான உயிரினங்களுக்காக சரி, ஆடு மாடு கோழிகளுக்காக இருந்தாலும் உணவை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வச்சிடணும். பசுந்தீவனத்துக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லியாச்சு. வைக்கோல் வந்து இப்போயே உங்கள் எங்கேயாவது கிடச்சிருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து அந்த வைக்கோலை ரெடி பண்ணி ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து இந்த எல்நினோவின் தாக்கத்தினால வெயில் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் நம்மளுக்கே உடம்புல இருக்கிற அந்த இது நீர் சத்தெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த நீர் சத்து குறையிறதுனால ஒரு நாளைக்கு மாடுகளுக்கு வந்து 25 to 30 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். அதனால 25 to 30 லிட்டர் தேவைப்படுதுன்னா நீங்கள் தண்ணியை வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தி அந்த மாடுகளுக்கு தண்ணியை ஒரு நாளைக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுங்க. 25 லிட்டர்னா ஒரு 6 முறை கொடுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 5 லிட்டர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி கொடுக்கும்போது தான் நல்லது. ஆனால் இதுலேயும் நீர் சத்து எல்லாமே இருக்கும். ஹைட்ரோபோனிக்ஸில் வளர்க்கும்போது அதுலேயும் நீர் சத்து இருக்கும். இருந்தாலும் இந்த நீர் சத்தையும் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து இந்த இடத்துலாம் மாடுகள்கிட்டருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தியும் நீங்கள் குறையாமல் உங்களுக்கு எந்த ஒரு நட்டமாகாமல் அந்த பால் உற்பத்தியும் நீங்கள் ஒரு மாடுகள்கிட்டருந்து 8 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த 8 லிட்டர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் இந்த எல்நினோவுக்கு என்ன ஒரு இதுனா ஹைட்ரோபோனிக்ஸ் தான், வேறு வழியே கிடையாது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தீவனத்தை நீங்கள் வந்து பசுந்தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அது ஒத்து போகாது. அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் மழை பெய்யலட்டனா இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி வைக்கலாம். அதை தவிர்த்து பிரச்சனைகள் அப்படின்னா ஆடு மாடுகள் தண்ணியை தான் முதல்ல வைக்கணும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 முறை கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்த பாருங்கள். ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்திட்டீங்கன்னா மாடுகளுக்காக இருந்தாலும் ஆடுகளுக்காக இருந்தாலும் நோய்கள் வராது.
1: என்ன மருதானிக்கா, எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பற்றி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தகவல்களை அருமையா சொன்னாங்கல்ல.
2: கேட்ட முத்தழகு, காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால நம்மோட கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் வரும், அதை எப்படி தடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை தெளிவா சொன்னாங்க.
1: அக்கா, நமக்கு காலநிலை மாற்றத்துக்கு தீவன மேலாண்மை செய்யறதுக்கும் வழி கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல நோய் வந்தா தடுப்பூசி கொடுத்து அதை எப்படி தடுத்து பாதுகாக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு.
2: ஆமா புள்ள, ஒரே கல்லுல 2 மாங்கா அதானே?
1: அதேதான்க்கா.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வெதை உரம் வாங்க
8: பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னு
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான்

0: நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோகத்திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரி இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2ம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்த

0: வதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா மானு ஆகியோர் கொண்ட குழு 2வது இடத்தை பிடித்து இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் சீமா குமாரி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ஷிராக் தோஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். குரு சிஷ்யன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது தர்ம பத்தினி திரைப்படத்தில் இருந்து பாடல் இளையராஜா எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு

நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் தொடர்வது ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில் இருந்து பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குரல்கள் ஒலிக்கிறது.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷவாணி. என் கண்ணில் பாவையன்றோ நாடகம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். நடிப்பு என் எஸ் சுப்பிரமணியன், ஆர் வெங்கடேசன், சித்ரா சுப்பிரமணியம், ஜி ராஜேஸ்வரி, பி குமாரசாமி, என் பி சீதாலட்சுமி, சிறுமி ஆர் சவுந்தர்யா ஆகியோர். அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம். என் கண்ணில் பாவையன்றோ நாடகம்.

0: என்னங்க உங்களை தானே மச மசன்னு நின்றுட்டு இருக்கீங்களே, நம்ம சார்மதிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க சார்மதி, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா.
1: இதோ வந்துட்டேம்மா.
2: சொல்லு கமலா. அடடே, வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள.
3: இவன் என்னோட மகன், பேரு உதயணன், தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல பையனுக்கு நல்ல தமிழ் பேரை வச்சிருக்க. புலவர் கொங்குவேளிர் இயற்றிய பெருங்கதை காப்பியத்தோட தலைவன் பேரு தான் உதயணன். இந்த புலவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்.
2: என் பேரு கந்தையா. கோயம்புத்தூர் கந்தைங்கிற பேர்ல பத்திரிகைகள்ல கதையெல்லாம் எழுதுவேன். ரிட்டையர்டு பிரின்சிபால், சாருமதியோட அப்பா. சாருமதியோட அம்மா கமலத்தோடு கணவரா தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
3: நல்ல ஜோக் அடிக்கிறீங்களே.
2: இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். கல்யாணத்துக்கு முன்னால் மனசு விட்டு சிரிச்சது, அப்புறம் இறுக்கமாக வாய மூடி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு.
0: போதும் போதும், எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய ஜோக்கையே சொல்லி காலம் தள்ளுவீங்களோ? நீங்களாவது கல்யாணத்துக்கு முன்னால சிரிச்சுருக்கீங்க, எங்களால் அது கூட முடியல. சாரு, காப்பி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுமா. மாப்பிள்ள பால் காஃபி டீ என்ன சாப்பிடுவாருன்னு.

0: உள்ளே வரலாமா?
1: யாரு? யாமினியா? வாமா வா, டியூஷனுக்கு வர நேரம் இதுதானா? ஏன் லேட்டு?
0: லேட் ஆயிடுச்சு டீச்சர், சாரி டீச்சர்.
1: ரொம்ப அழகான பதில் வச்சிருக்க. சரி சரி, கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் அவ்வளவா வர்றதில்ல. உங்க அம்மாவுக்கு வசதி இல்லைனாலும் நாலு இடத்துல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ நல்லா படிக்கணும், புரியுதா யாமினி?
0: டீச்சர், இப்ப நான் நல்ல தமிழ் படிப்பேன், கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்.
1: அதான் எனக்கு தெரியுமே. சரி சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நாயன்மார்கள ஒருத்தரான திருநாவுக்கரசரோட தமக்கை, அதாவது சகோதரியின் பெயர் தான் திலகவதி. அவங்களுக்கு வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்குது. பக்கத்து நாட்டை சேர்ந்த படைத்தளபதி கலிப்பாகை அப்படிங்கிறவர் வந்து திலகவதிய பெண் பார்த்துட்டு போறாரு.
0: டீச்சர், நேத்திக்கு உங்க வீட்டுல கூட நடந்துச்சே, அது மாதிரி தானே?
1: அதிக பிரசங்கி பேசாம இருக்க மாட்டேன்.
0: டீச்சர், உங்க கல்யாணம் ஓகேன்னு தெரியும், தீபாவளி முடிஞ்சு கார்த்திகை மாசம்னு கூட தெரியுமே.
1: சரி சரி, பேசாம இரு. கலிப்பாகை திலகவதியை பார்த்து திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயம் செஞ்சுட்டு போறாரு. பிறகு கொஞ்ச நாள் கழித்து கலிப்பாக

0: பக்கத்து நாட்டு அரசனோட போரிடருக்கு படை எடுத்துட்டு போறாரு. போர்ல கலிப்பாகை வீர மரணம் அடைஞ்சாரு.
1: ஐயோ, அந்த அக்க திலகவதியோட கதி என்னாகும்?
0: அவங்க தமிழ் பெண்ணின் குலவிளக்காய் திகழ்ந்தார். கற்பின் செல்வியாக விளங்கினார். தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் போரில் இறந்த செய்தி கேட்டதும் தானும் உயிரை விட்டுவிட எண்ணினார். ஆனால் சிறுவன் திருநாவுக்கரசரின் வேண்டுதலின் பேரில் உயிர் வாழ வேண்டியதாயிற்று. பிறகு தம்பியை யார் காப்பாற்றுவார்? ஆனால்
1: என்ன டீச்சர்?
0: திலகவதி

0: தெரிவித்தார். இதுதான் தமிழக பெண்களின் குலப்பெருமை, கற்பு எல்லாம்.
1: டீச்சர், இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். விதவிக மறுமணத்தை ஆதரிக்கிற இந்த காலத்துல இப்படி நடக்குமா நினைச்சா சிரிப்பு தான் வருது டீச்சர்.
0: சிரிப்ப சிரிப்ப, சூடி கொடுத்த சுடற்கொடியான கோதை நாச்சியார் கூட இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆண்டாளின் தந்தையான விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் தன் மகளுக்கு திருமணம் பேச நினைத்த போது ஆண்டாள் என்ன சொன்னார் தெரியுமா?
1: சொல்லுங்க டீச்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே.
0: மனிதர்களுக்கு என்னை பேரம் பேசாதீர்கள், அப்படி செய்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றார்.
1: சரிங்க டீச்சர், நேரமாச்சு, அம்மா வேற தேடுவாங்க, போயிட்டு வரேன் டீச்சர், குட்.

0: என்னங்க உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா?
1: எல்லாம் தெரியும். போன வாரம் தீபாவளி சமயத்துல நம்ம சம்பந்தி வீட்டுல தீபாவளி கொண்டாடி இருக்காங்க, அங்க நானும் போயிருந்தேன்.
0: அந்த பொண் சாருமதி மூஞ்சியில பட்டாசு வெடிச்சிருத்தாமே, ரெண்டு கண்ணும் புண்ணாயிடுதான், மூஞ்சியெல்லாம் தீக்காயங்களாம். ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போன் வந்ததே.
1: எல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்பதான் ஆஸ்பத்திரி இருந்து அந்த பொண்ணை சாருமதியை பார்த்துட்டு தான் வர்றேன். கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான், உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்ல. ஆனா
0: மறுபடியும்
1: அவளுக்கு கண் பார்வை வருமானு உறுதியா சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம உதயணன் பக்கத்துல தான் இருக்கான்.
0: நம்ம பையன் எதுக்குங்க அங்க இருக்கணும்?
1: நல்லா இருக்கு நீ பேசுறது. அவள் அவனோட வருங்கால மனைவி, சாருமதிய கட்டிக்கு போறவன்.
0: மண்ணங்கட்டி சாருமதியோட கழுத்துல தாலி கயிறு ஏறல, பகவான் தான் நம்ம காப்பாத்தி இருக்கார்.
1: நீ என்ன பேசுற? நிச்சயம் நடந்தாச்சு, உதயனுக்கு சாருமதி தான் முடிவு பண்ணியாச்சு.
0: அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் இந்த சொந்தம் பந்தம் எல்லாம்.
1: உதயனா, பாப்பா பாப்பா, சாருமதி எப்படி இருக்கா?
2: அப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மாவும் ஒரு பெண் இல்லையா? சாருமதிக்கு தாலி கட்டி கல்யாணம் நடந்து இப்படி ஆயிருந்தா நான் எப்படி நடந்துக்கோனோ அப்படித்தான் இருக்கிறேன். அவ என் மனைவி, இத யாராலும் மாத்த முடியாது.
0: என்னடா உனக்கு என்ன ஆச்சு?
2: எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. இதே போல ஒரு விபத்து நடந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா காலம் பூரா சாரு என்னை வச்சு காப்பாத்துவாம்மா. ஆஸ்பத்திரியில சாரு கதறி அழுது, நீ பாக்கல? வேறொரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கங்கன்னு எங்கிட்ட கெஞ்சி நான் கதறினாமா. அவளுக்கு கண்ணு இல்லையா இல்ல உனக்கு கண்ணு இல்லையா?
0: எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன்.
2: அம்மா, அடுத்தவங்க கண்ணீர்ல வர நன்மைகள்லாம் நிலைக்காதுமா, அது பாவம், மகா பாவம். அம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் மனைவி சாருமதி தான். ஏற்கனவே முடிவு செஞ்ச அதே நாள்ல எனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது.

0: ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆயிருச்சு, ஆனா உங்க அம்மாவுக்கு தான் என் மேல உள்ள கோபம் இன்னும் தீரல.
1: நீ என்ன தப்பு செஞ்ச? எதுக்கு அவங்க உன் மேல கோபப்படணும்? சாரு, ஒரு தப்பும் பண்ணாத உன்னை தண்டிக்க அந்த ஆண்டவனுக்கே உரிமை இல்லை. கவலைப்படாதம்மா, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும்.
0: நான் உங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கேனாங்க.
1: இதெல்லாம் ஒரு சுமையா? அன்புக்கு சுமை எது? அது சுமை இல்லை, அது சுவைட செல்லும் சுவை. சாரு, உன்னோட கண் பார்வை இழப்பு ஒரு குறையே இல்லைடா. நாட்டில் கண் இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கிறவங்க தான் அதிகம்.
0: நீங்க என்ன சமாதானப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல உங்க அம்மா ரொம்பவும் கோபமா இருக்காங்க. அவங்களையும் மீறி நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. என்கிட்ட அத்தை பேசுறதே கிடையாது, தெரியுமா?
1: நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு அந்த கவலை? சரு, உன்னோட வீணையில நீ சுதிமீட்டி வாசிப்பிய அந்த தேஷ் ராக பாட்டு.
0: பாவேந்தர் பாரதிதாசனோட துன்பம் நேர்கையிலே நீ யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அந்த பாட்டு தானே?
1: ஆமா, அதே பாட்டு தான்.

0: டீச்சர், நீங்க கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது டீச்சர்.
1: இனிமே என்ன டீச்சர்னு கூப்பிடாத, அக்கானே கூப்பிடு.
0: சரிக்கா, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா?
1: ஓ, அடிக்கடி அவர் என்ன கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். பொற்றாமரைக்குள்ள படிகள்லாம் இருந்து நானும் அவரும் மணிக்கணக்கில் பேசுவோம்.
0: அங்க கோபுரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குமே, எனக்கும் மதுரைக்கு வரணும்னு ஆசைதான். கோபுர சிலைகள் எல்லாம் பாப்பீங்க தானே? ஓ சாரிக்கா.
1: அதனால என்ன யாமினி, என்னால பார்க்க முடியாட்டாலும் தொட்டு ரசிக்க முடியுமே. கோவையில் இருக்கிற அட்டசக்தி மண்டபம், முதலி மண்டபம், கிளிக்கட்டு மண்டபம், திருமலை நாயக்கர் மண்டபம், அப்புறம் அருகால் பீடம், இதெல்லாம் கைகளால தொட்டு மனசால உணர்ந்து அனுபவிச்சேன். என் கணவரோட கண்கள் மூலமா தான் நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன்.
0: அக்கா, நீங்க நாளைக்கு மதுரைக்கு போயிட்டா மறுபடியும் கோயம்புத்தூருக்கு எப்பக்கா வருவீங்க?
1: சீக்கிரமே வந்துருவம்மா.
0: சரிக்கா.

0: சாரு, ரெண்டு நாளாக நீங்கள் இல்லாமல் எனக்கு என்னவோ போல இருந்ததுடா. ஆ, வீட்டில் அம்மாலாம் சௌக்கியமாக இருக்காங்களா?
1: ஆ, சௌக்கியமாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. மாமா தான் ரொம்ப உதவியாக இருந்து என்னை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார்.
0: சாரு, இப்போ நீ மாசமாக இருக்க, உன்னை அழைச்சிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விடணும். நமக்கு அழகான குழந்தை ஒன்று பிறகு வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், தெரியுமா?
1: எல்லாம் தெரியுங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து வளகாப்பு நடத்தி அழைச்சிட்டு போக வரோன்னு சொல்லியிருக்காங்க.
2: சாரு, ராத்திரி மணி 10:00, இன்னுமா தூங்காம அரட்டை கச்சேரி நடக்குது. ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி சமயத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தெரியுமா?
0: இத பாரு, ஏமா உன் மாமியாருக்கு அப்படி என்ன மந்திரம் போட்ட, இப்படி கரிசனம் காட்டுறாங்க உண்மையில? பேஷ் பேஷ்.
1: உங்களுக்கு என்ன மந்திரம் போட்டேனோ அந்த மந்திரத்தை தான் கொஞ்சம் மாத்தி போட்டேன், அவ்வளவுதான்.
0: நீ ரொம்ப குறும்புக்காரி.
1: நாளைக்கு என் அம்மாவும் அப்பாவும் இங்க வரதா இருக்காங்க.
0: ஓஹோ.
2: சாருக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு?
1: அதான் வந்துட்டேனே. உனக்கு நான் வாழ்த்து சொல்லணும். மினி,
2: எதுக்கு?
1: நீ பிளஸ் டூல மாவட்டத்திலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறதா செய்தித்தாள்ல பார்த்தேனே, அதான் நேர்ல போறோமே பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். வாழ்த்துக்கள் என் டியர் யாமினி.
2: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு செலவாகுது. அதனால நான் அப்போ மேல படிக்க விரும்பல, பிஇல கூட இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் காலேஜ் சேர போறது இல்லக்கா.
1: ஏய், நீ காலேஜ்ல சேரணும், கண்டிப்பா சேர்ந்து படிக்கணும், பெரிய இன்ஜினியரா வரணும். அதுக்கு நான் பணம் தரேமா, நீ கவலைப்படாதேமா.
3: சாரோ, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
1: நம்ம யாமினி தாமா.
3: என்ன, எப்ப பார்த்தாலும் தொண தொணான்னு பேச்சு. யாமினி, சார்வ கொஞ்சம் தூங்க விடமா.
2: சரி ஆண்டி, நான் வரேன் ஆண்டி.
1: ஏமா அவளை துரத்தி அடிக்காத குறையா விரட்டி அடிக்கிற, பாவமா அந்த பொண்ணு.
3: சரி சரி, சாப்பிட்டுட்டு தூங்கு, மணி 10 போகுது. ராத்திரியில ரொம்ப நேரம் கண்ணு விழிச்சிருக்க கூடாதுமா. மதுரையில இருந்து நாளைக்கு மாப்பிள்ள வர்றாரு, இப்பதான் போன் வந்தது.
1: எனக்கு போன் பண்ணியிருந்தாருமா. அம்மா.
3: என்னடி என்ன முழுங்குற, வாய திறந்து சொல்லு.
1: அவங்க வீட்டுல அவசரமா கொஞ்சம் பணம் கேட்டாங்கம்மா.
3: பணமா? எவ்வளவு?
1: 30 வேணுமா.
3: 30? 30,000? என்னடி அநியாயம் அது. வரதட்சணை கேக்குறாங்களோ என்னவோ, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தைய தக்கான்னு குதிப்பாரே.
1: அப்பா கிட்ட நீதாமா எடுத்து சொல்லணும்.
3: சரி பாக்குறேன். கலிகாலம்.

0: மாப்பிள்ள, நீங்க கேட்ட பணத்தை சார் கிட்ட கொடுத்துருக்கேன்.
1: பணமா? நான் இப்ப பணம் கேட்டேன் மாமா? ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா?
0: நான் ஏன் கனவு காண்றேன்? வரதட்சணை நேரா கேட்காம சுத்தி வளைச்சு பொண்டாட்டி மூலமா கேட்டிருக்கீங்க.
2: சும்மா இருங்க, ஏதாவது அவசர செலவுக்கு மாப்பிள்ள கேட்டிருக்கலாம். பிசினஸ்ல முதல் போட இருக்குமோ என்னமோ.
1: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாமா. நீங்க சுயநினைவு கூட தான் பேசுறீங்களா?
3: என்னடா உதயனா இது, அநியாயமா இருக்கு. நாங்க அந்த மதுரை மீனாட்சி மேல சத்தியமா வரதட்சணை எதுவும் கேட்கலையே.
1: இதுல ஏதோ சதி நடந்திருக்கு.
0: அதானே எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நான் தானே நேர்ல சாருமதி கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவசரம்னு சொன்னாலே.
1: அப்போ சாருகிட்டே நேர்ல விசாரிச்சிருவான், அப்புறம் உண்மையிலே தெரிஞ்சிட போகுது.
3: சரி சரி, பதட்டப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கும். சாரு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவோ என் மருமக மட்டுமல்ல என் மகளும் அவதான்.
1: அம்மா, எப்பிருந்து ரெண்டு பேரும் இப்படி ஒட்டி உருவட ஆரம்பிச்சீங்க?
3: அவளோட தங்கமான குணத்துக்கு யாராவது சண்டை போட நினைப்பாங்களா? சாரு அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கினது எனக்கு தெரியும். போன்லயே எல்லா விவரங்களையும் சொல்லிட்டா. எங்க அப்பா வந்து தார் பூட் தஞ்சாவூர்னு கத்துவார், ஒன்னும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னான்.
1: அப்படின்னா அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்?
3: அதுவா, அவகிட்ட டியூஷன் படிச்ச பொண்ணு யாமினியா, பாவம், ரொம்ப இல்லாதப்பட்டவளாம். காலேஜில் படிக்க சீட்டு கிடைச்சும் வசதி இல்லாததுனால சேர்ந்து படிக்க முடியலையாம். அந்த பொண்ணுக்கு தான் பணம் கொடுத்துருக்கா, நல்ல காரியம் தானே?
1: அம்மா, உங்களுக்கு எப்ப இப்படி ஒரு ஞானம் பிறந்தது?
0: ஏன் பொண்ணா கொக்கானா, ஆனா நேராவே இதை கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். அதுக்கு உங்களையே மாட்டி விடணும்.
1: எல்லாம் சிம்பிள் மாமா, இப்படி ஒரு பொய்ய சொன்னா தானே உடனடியே காரியாகும்.
0: சாரு, சமையல் அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா. உங்க அம்மா காஃபி போட்டா மனுஷனால குடிக்க முடியுமா?
2: இவ்வளவு நாளா என்னோட காஃபிய குடிக்கிறீங்களே, அப்ப நீங்க யாரு?

0: அம்மா இங்க வாயே. ஐயோ, என் யாமினிக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவனே,
1: என்ன சாரோ, போன்ல யார் பேசினது?
0: யாமினியோட அம்மா தான் பேசினாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க.
1: ஒன்னும் புரியலையே, யார் ஆஸ்பத்திரியில இருக்கிறது?
0: யாமினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, காலேஜ் போகும்போது லாரிக்கார வந்து மோதிட்டானா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா, ஐசியூல இருக்கா.
1: ஐயோ பகவானே, எங்க யாமினிக்கு எதுவும் நடக்க கூடாது. தாயே மதுரை மீனாட்சி, நீதாமா காப்பாத்தணும்.
0: அம்மா, உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா, நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், யாமினிய பார்த்தாகணும்.
1: இதோ இதோ அப்பாவை கூப்பிடுறேன். ஆனா யாமினி ஐசியூல இருக்கிறப்போ நம்மால அவளை பார்க்க முடியாதே, பக்கத்துல யாரும் இருக்காங்களோ?
0: யாமினியோட அம்மா மட்டும்தான் கூடவே இருக்காங்களா? யாமினிக்கு நினைவு இன்னும் இல்லையா? எதுவும் பேச மாட்டேங்கிறாளாம், கண்களை திறந்தபடியே வெறிச்சு பாக்குறாளாம்.
1: பகவானே, என்ன கொடுமை இது! முதல்ல நாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம், அப்புறமா அப்பா வரட்டும். கிளம்பு சாரு.
2: கமலா.
0: அப்பா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க, யாமினிய பார்த்தாகணும்.
2: நான் ஆஸ்பத்திரியில யாமினியை பார்த்துட்டு தாம்மா வரேன்.
0: அப்போ
2: நிலைமை நம்ம கையில் இல்லை. யாமினிக்கு சுயநினை வந்த பின் தான் எல்லாம் தெரியும்.
0: அப்பா, அவ பிழைச்சுக்குவாளா? என் யாமினிக்கு ஒன்னும் ஆகாதே. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. பேரு சாடிப்படலையே அப்பா, சொல்லுங்கப்பா.
2: சொல்றதுக்கு என்ன இருக்குமா? கமலா, சாருமதி வீட்லேயே இருக்கட்டும், வாயும் வயலுமா இருக்கிற சார் அங்கே வர வேண்டாம். நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு, கொஞ்சம் பணம் எடுத்துக்கோ, யாமினியோட அம்மா கையில் கொடுத்துரு.
0: அப்பா, என்ன போலவே கடவுளுக்கு கண் இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை.
2: அழாதே சார், அழாதே. இந்த நிலைமையில நீ அழக்கூடாதுமா.
0: அம்மா, நானும் வரேமா, என் யாமினிய பார்க்கணும், அவ கூட பேசணும், என்னை பார்த்து அவளோட வழியெல்லாம் போயிருமா.
1: என்னங்க, சீக்கிரமா ஒரு டாக்ஸிய கூட்டிட்டு வாங்க. சார்பா உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்தானுங்க, பிரசவ வலியால துடிக்கிறாங்க.
2: கூட்டிட்டு வரேன்மா.

0: அம்மா, என் குழந்தை எப்படிமா இருக்கா?
1: அது ஏன் கேக்குற? என் தங்க குட்டி மதுரை மீனாட்சி ஆட்டமா அழகா தலை நிறைய முடியோட பிறந்திருக்கா.
0: மதுரையிலிருந்து அவங்கெல்லாம் புறப்பட்டாச்சுன்னு தகவல் வந்துச்சுமா?
1: ஆமா ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சிங்காநல்லூர் தாண்டி வந்தாச்சாம்.
0: அம்மா, இந்த மருத்துவமனையில தானே யாமினி இருக்கிறா?
1: ஆமா சாரு, அவளுக்கு இன்னும் நினைவே திரும்பலையாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அப்பா கூட அவளை பார்க்கத்தான் போயிருக்காரு. கலகலன்னு சிரிச்சுட்டு பட்டாம்பூச்சியா பறந்து திரிஞ்ச நம்ம யாமினிக்கு இப்படி ஒரு நிலைய கடவுள் கொடுத்துருக்க கூடாது. கருணையே வடிவான கடவுள் இப்படி கல் மனசு படைச்சவராய் இருக்கக்கூடாது.
0: அம்மா, என் அன்பான யாமினிய என்னாலதான் என் கண்களால பார்க்க முடியல. என் குட்டி தங்கத்தை யாமினி பார்த்தான்னா கொள்ள சந்தோஷப்படுவா.
1: யாமினிக்கு சுயநனவு வந்ததும் நம்ம குழந்தைய அவளுக்கு காட்டுவோம். நீ கவலைப்படாதடா.
0: சரிம்மா. அம்மா, அவங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு.

0: அம்மா, ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அங்கிருந்த யாமினி என்ன ஆனாலோ, எனக்கு பயமா இருக்குமா.
1: சாரு,
2: மனசை தேத்திக்கோமா. யாமினிக்கு நினைவு திரும்பலையா?
0: அப்பா,
2: நினைவு திரும்பாமலே அவளோட உயிர் பிரிஞ்சிட்டு.
0: ஐயோ அப்பா,
2: கடைசி வர நான் பக்கத்துல தான் அம்மா இருந்தேன்.
0: அப்பா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ அப்பா, என் யாமினிக்கா இந்த நிலை வரணும்.
2: சாரு, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவளுடைய அன்பு கிடைக்காம போச்சு. நாம கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். நானும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் உதவியாயிருந்தேன். ஆனா யாமினியை யாராலும் பிழைக்க வைக்க முடியலம்மா.
0: என்கிட்ட ஏப்பா இத உடனே சொல்லல?
3: பச்சை பொள்ளத்தாச்சிமா, இத தாங்குற சக்தி உனக்கு கிடையாதே. அதாம்மா சொல்லாம விட்டுட்டோம்.
0: ஐயோ அம்மா, என் யாமினி என்னை விட்டுட்டு போயிட்டாலே. யாமினி
2: சாரு, யாமினி நம்மளை விட்டு எங்கேயும் போகல.
0: அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க?
2: யாமினியோட அம்மா படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா யாமினியோட உடல் உறுப்புகளை தானமா எழுதி கொடுத்திருக்காங்க.
0: அப்பா,
2: குறிப்பா யாமினியோட கண்களை உனக்குத்தான் பொருத்தணும்னு எழுதி இருக்காங்கம்மா.
0: அப்பா,
2: இனிமே நீ இந்த உலகத்தை பார்க்கறது உன்னுடைய கண்களால அல்ல, யாமினியுடைய கண்களால. யாமினி நம்ம குல தெய்வம். யாமினி நம்ம குல தெய்வம்மா.
0: யாமினி.
3: ஆமா சாரு, உன்னோட செல்ல குழந்தைய நீ முதன் முதலா பார்க்க போறியே, அது யாமினியோட கண்கள் மூலமா தாம்மா.
0: நீங்க சொல்றது உண்மையா? அப்பா, இனி யாமினி நம்ம கூடவே தான் இருப்பா இல்லையா?
2: யாமினி எப்பவும் நம்ம கூட தாம்மா இருப்பா. காவல் தெய்வமா, அழகின் வடிவா, கருணையின் ஊற்றா, அருளின் ஒளியா, எங்க மகளா, கண்ணின் மணியாக இருப்பாம்மா. உயிருக்கு அழிவில்லை, உடலுக்கு தான் அழிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுத்தவரை உயிரானது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. யாமினியின் அங்கத்தின் ஒரு பாகம் ஏ மக சாருமதியின் கண்களா ஒளிரும். சாருமதியின் கண்களா ஒளிரும்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது என் கண்ணில் பாவையன்றோ நாடகம். ஆசிரியர் அவிநாசி முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பாத்திரங்களானோர் கந்தையாவாக என் சுப்பிரமணியன், உதயணனாக ஆர் வெங்கடேசன், சாருமதியாக சித்ரா சுப்பிரமணியன், கமலமாக ஜி ராஜேஸ்வரி, உதயணன் தந்தையாக பி குமாரசாமி, உதயணனின் தாயாக என் பி சீதாலட்சுமி, சிறுமி யாமினியாக ஆர் சௌந்தர்யா ஆகியோர். நாடக ஆக்கம் நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.
0: படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா முதல் பாடல். பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து ஒலிகவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: தொடர்வது கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன

0: நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் மண் வாசனை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில்.

எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முரட்டு காளை. நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. இப்போது கேட்போம் அந்த 7 நாட்கள் திரைப்பட பாடலை ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.

0: 3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 55%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 48%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 13வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் பிறந்த தின சிற்றுரை, சதீஷ் தவான் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்பாட்டை குறைப்போம், பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம், சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வீரமணி கண்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடி இன மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் முறை, கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா. 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. மதி மதி ஹிமல்கோ சேட்டோ முகுத் லாயே, நேபாள மொழி பாடல், இயற்றியவர் ருத்ர பௌத்தியால். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் ரத்ன ராஜசிங்கம் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் லயவிநியாசம், வித்வான் காளி பிரசாத் பாபு அவர்கள் மிருதங்க இசை, விட்டல் ராஜ்புரா அவர்கள் பக்வாஜ். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹபீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் அதிகாலை 4:10 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை, தேன்கனிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Harpreet Kaur.

பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 kHz. இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.